நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 25 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனித்திங்கள் 32 நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 16 தேதி வியாழக்கிழமை. மதியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

வலிமை மிகுந்த அரசனின் கோபத்திற்கு ஆட்பட்டவர்கள் தப்பி எங்கே சென்றாலும் எப்படியும் அவர்களால் உயிர் வாழ முடியாது. குறள் எண் 895, அதிகாரம் பெரியாரை.

0: வலிமை மிகுந்த அரசனின் கோபத்திற்கு ஆட்பட்டவர்கள் தப்பி எங்கே சென்றாலும் எப்படியும் அவர்களால் உயிர் வாழ முடியாது. குறள் எண் 895, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள்.

இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தும் புது காலை. தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6:00. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர் வளம், அரசு பொது மருத்துவமனை டிஜிட்டல் மையம், பி வீரமணி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: காலை 8:30 திரைகானம், 9 அரங்கிசை. ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்து சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், கிரிஜா சங்கர் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எல் சுதர்சன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில், பாரத பிரதமரின் பூமி தாயின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு, ஊட்டச்சத்து மற்றும் மேம்பாட்டிற்கான திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, பல் மருத்துவர் உதயா விக்னேஷ் அவர்களுடன் நேர்முகம். வளரிளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும், வழக்கறிஞர் மினிலா அவர்களுடன் நேர்முகம், நிறைவு பகுதி. 2:15 திரைகானம். பிற்பகல் 2:55 வானிலை, மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:75 திரை இசை. 6:40 6:55 மனதில் நின்றவை. இரவு 7:00 திரைகானம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்,
2: சரியான முறையில் கால்நடைகளுக்கு அடர்த்தி உணவு அளிக்கும் போது ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படும் பால் காய்ச்சல், கீட்டோசிஸ், மடி நோய் ஆகியவற்றை தடுக்கலாம். மேலும் தேவைக்கு அதிகமாக மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்தை அளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அஜீர்ண கோளாறை தவிர்க்க அடர்த்தி உணவை மாடுகளுக்கு அளிக்கும் போது இருவேளையாக பிரித்தோ அல்லது நறுக்கப்பட்ட பசுந்தீவனம் உலர்த்தீவன பொருட்களுடன் கலந்தோ அளிக்கப்பட வேண்டும்.
3: கால்நடைகளுக்கு அடர்த்தீவனத்தின் அவசியம் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இரவு 8:05-8:30 திரைகாணம். 8:15 ஒடிசா பூரி ஜெகநாத் ஆலயத்தில் நடைபெறும் வருடாந்திர ரத யாத்திரையின் வானொலி தொகுப்பு, டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர், பூமிகா நாடகம், எழுதியவர் ஜி சம்பத்குமார் அவர்கள். 10:00 காற்றோடு கலந்தினவா, இவையாவும் மதியில 720 kHz. நூற்றொன்று 4 MHz FM ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கிச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரப், 10:02 கெட்செட்கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ. பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகள், இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில், பாரத பிரதமரின் பூமி தாயின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு, ஊட்டச்சத்து மற்றும் மேம்பாட்டிற்கான திட்டம் குறித்த

அவர்கள் தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. ஒரு மணிக்கு திரைகாணம், 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ், 2:30 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், உடல் பரிசோதனைகள் குறித்து கதிர் இயக்க நிபுணர் டாக்டர் ஜே பிரவீணா அவர்களுடன் நேர்முகம், 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், 5:02 ரெயின்போ மேடை, 6 மணிக்கு டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ், 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:05 மியூசிக் பை த பி வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 ரெயின்போ ராகங்கள், 10 மணிக்கு ரெயின்போ ரீவைண்ட்.

நேர்களே, 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று காலை 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 ஒடிசா பூரி ஜெகநாதர் ஆலய வருடாந்திர ரத யாத்திரையில் முதல் கட்டத்திற்கான வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12 மணிக்கு திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர். பிபி ஸ்ரீ ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு, கே ஜே திலீப் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 சேர்த்து வைத்த செல்வம், சமுதாய மறுமலர்ச்சி இலக்கியங்கள், தவத்திரு குன்றக்குடி அடிகளார் வழங்கும் உரை. 3 மணிக்கு திரைகானம், 3:10 ஒடிசா பூரி ஜெகநாதர் ஆலய வருடாந்திர ரத யாத்திரையின் 2வது கட்டத்திற்கான வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 4:10 தேனின் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அரங்கிசையில் டிஜி பத்ரி நாராயணன் அவர்கள் பாட்டு, பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமதாஸ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:10 விஸ்லேஷன். 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ். டைம், த ஒன்லி ரிசோர்ஸ் வி கான்ட் ரீசைக்கிள். உரை வழங்குபவர் ஏ ஹீரா. மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஜே ஜொஹன்னா மேரி. மியூசிக்கல் டேலண்ட், பாட்டு பாடுபவர் சஹானா கார்த்திக். நெல்சன் மண்டேலா, எ சிம்பிள் ஆஃப் கரேஜ் அண்ட் ஹோப், எஸ் ஆர் விபிஷ்ணவ் வழங்கும் உரை. 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதமம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக்.

0: 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவித் பாரதி தமிழில் காலை 7 மணிக்கு வணக்கம். தமிழ்நாடு அருணா ஆசிஃப் அலி பிறந்த தினம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 8 மணிக்கு உங்கள் விருப்பம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. The Union Cabinet approved the Semicon 2.0 with a budgetary outlay of 1,27,500 crore rupees to strengthen India's semiconductor design and manufacturing ecosystem. Information and Broadcasting Minister Ashwini Vaishnav announced about the cabinet decisions while briefing media in New Delhi yesterday. Mr. Vaishnav said, building on the momentum of Semicon 1.0, the scheme aims to further the government's commitment to putting India on the global semiconductor map. The minister said the cabinet also cleared the mobile manufacturing scheme with a budgetary outlay of 62,500 crore rupees aimed at scaling up domestic mobile phone production, deepening local value addition and strengthening India's position as a global electronics manufacturing hub. The government

0: அருகில் ஏற்கனவே குடியிருப்பவர் நம்மை எதிரி போல் பார்ப்பதாக வைத்துக் கொள்வோம். பதிலுக்கு நாமும் முகத்தை திருப்பிக் கொண்டால் நல்லுறவு வராது, நன்மையும் கிடைக்காது. குடிபுகுந்த சில நாள்களில் ஒரு தோதான நாளில் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டிற்கு சென்று நம்மை நாம் அறிமுகம் செய்து கொண்டால் அவர்காட்டும் அன்பால் மயங்கி போவோம். முன்பின் தெரியாதவரிடம் நாமே வலிய சென்று அறிமுகம் செய்து கொள்வது சாத்தியமா எனத் தோன்றலாம். சில கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்க ஆரம்பித்தால் விரும்பியதும் நடக்காது, வேண்டியதும் கிடைக்காது. மேலும் முன்பின் தெரியாதவர்களிடம்தான் அறிமுகம் தேவை, ஏற்கனவே தெரிந்தவர்களிடம் அறிமுகம் தேவையில்லை. பேரறிஞர் பெர்னார்ட் ஷா ஒரு முறை நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அவர் செல்லும் வழியில் ஒருவர் புதிய வீடு ஒன்றில் அப்போதுதான் குடியேறியிருந்தார். அவர் தன் வீட்டு தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டிருந்தார். அவரிடம், எப்படி இருக்கீங்க என்றார் பெர்னார்ட் ஷா. புதிய வீட்டில் குடி வந்தவருக்கு கோபம் வந்துவிட்டது. நீங்கள் யார்? உங்களை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் போய்விட்டார். மறுநாள் பெர்னார்ட் ஷா செல்லும் போது புது வீட்டுக்காரர் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தார். ஐயா, எப்படி இருக்கீங்க? நேற்றே நாம் அறிமுகம் ஆகிவிட்டோம், ஞாபகம் இருக்கிறதா என்றார். புது வீட்டிற்கு வந்தவர் வேறு வழியின்றி நட்புக்கரம் நீட்டினார். சந்தோஷமாக பழகுவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொண்டால் சத்தம் போடும் மனிதர்களை கூட சாந்தப்படுத்தலாம். உறவுகளை எப்படி கையாள வேண்டும், எப்படி கையாளக்கூடாது என்பதற்கு இந்த கதையை கேளுங்கள். கோமாவில் பல மாதங்களாக கிடந்த கணவனை அருகிலேயே இருந்து கண்ணும் கருத்துமாக அவருடைய மனைவி கவனித்து கொண்டார். கணவனுக்கு நினைவு திரும்பியது. மனைவியை அருகில் அழைத்தார். என்னுடைய மோசமான நேரங்களிலெல்லாம் நீ என் கூடவே இருந்திருக்கிறாய். எனக்கு வேலை போனபோது தைரியம் சொன்னாய். சொந்த தொழில் தொடங்கி நட்டம் வந்தபோது ஆறுதல் சொன்னாய். நம் வீட்டை கடன் கொடுத்தவர்கள் ஜப்தி செய்ய வந்தபோது வீட்டை காலி செய்து இந்த சிறிய வீட்டிற்கு அமைதியாக என்னுடன் வந்தாய். நான் இப்போது மருத்துவமனையில் இருக்கும் போது என் பக்கத்திலேயே இருக்கிறாய். உன்னை பார்க்கும் போதும் நினைக்கும் போதும் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா என்று மெல்லிய குரலில் கேட்டார். மனைவி சந்தோஷ கண்ணீர் பொங்க நெகிழ்ச்சியுடன் கணவனின் கைகளை பற்றி கொண்டார். கணவன் சொன்னார், நீ என்னோடு இருப்பதால்தான் எனக்கு எந்த நல்லதும் நடப்பதில்லையோ என்று தோன்றுகிறது. இப்படி ஏறுக்கு மாறாக உறவுகளை கையாண்டால் எந்த உறவுதான் நீடிக்கும்? உறவுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்போம். கற்றதை வாழ்வில் கடைபிடிப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

நேரம் 6:15. ஆகாஷ்வாணி. வழிபாடு. முதலில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருக்கும் பாடல்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணித்திங்கள், 32 வியாழக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும்.

0: ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது.
1: மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். 1 கிலோ விதைக்கு இமிடாக்ளோபிரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80% to 58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
2: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: சரியான முறையில் கால்நடைகளுக்கு அடர்த்தி உணவு அளிக்கும் போது ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படும் பால் காய்ச்சல், கீட்டோசிஸ், மடி நோய் ஆகியவற்றை தடுக்கலாம். மேலும் தேவைக்கு அதிகமாக மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்தை அளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அஜீர்ண கோளாறை தவிர்க்க அடர்த்தி உணவை மாடுகளுக்கு அளிக்கும் போது இருவேளையாக பிரித்தோ அல்லது நறுக்கப்பட்ட பசுந்தீவனம் உலர்த்தீவன பொருட்களுடன் கலந்தோ அளிக்கப்பட வேண்டும்.
0: கால்நடைகளுக்கு அடர்த்தீவனத்தின் அவசியம் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி. பந்தேஸ்வரன் அவர்களின் கருத்துக்கள்.
2: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறையானது மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி

0: மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கையின் எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில் தடவி விட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிக

அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போன் உற்பத்தியில் உலகில் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை

0: ஏற்பட்டுள்ளது. மொபைல் போன் உற்பத்தியில் உலகில் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். இது சென்னை மண்டலத்தின் 14வது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையமாகும். இதன் மூலம் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலக வரம்பிற்குட்பட்ட ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஒரு பாஸ்போர்ட் சேவை மையம் அல்லது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையம் செயல்படுத்தப்படும் என்ற இலக்கு நிறைவேற்றப்படுகிறது. இச்சேவையால் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் வசிக்கும் மக்கள் பாஸ்போர்ட் மற்றும் அது தொடர்பான சேவைகளை எளிதில் பெற முடியும். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறைப்பெரும்புதூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியின் 5வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு 257 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். சட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்கள் தங்களது துறை சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகர்கோவிலில் சிறை கைதி உயிரிழந்தது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மின்வெட்டு ஏற்படும் பகுதிகளில் அதை சீர் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குற்றவாளிகளை தண்டிக்கும் உரிமை நீதித்துறைக்கு மட்டுமே உண்டு என்றும், இல்லையெனில் காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இச்சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் முறையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சொத்து முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டால் இவ்வழக்கில் உண்மையை வெளிக்கொணர முடியாது என்று கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்தரிய மாத ஆண்டு திருவிழா தேர்பவனி நேற்றிரவு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி உலக பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு திருவிழா முன்னிட்டு தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த பேராலயத்திற்கு வெளிநாடு, வெளி மாநிலங்கள் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு திருவிழா, அடுத்து புனித செபஸ்தியார் சொரூபம் அடங்கிய தேரும், கடைசியாக உத்திரிய மாதா சொரூபம் அடங்கிய மின் அலங்கார தேரையும் பங்கு தந்தை அகஸ்டின் புனிதம் செய்து தொடங்கி வைத்தார். தேரானது கடற்கரை சாலை ஆறிலாண்டு தெரு வழியாக பவனி வந்து பேராலயத்தை வந்தடைந்தது. முன்னதாக பங்கு தந்தை சிறப்பு திருப்பல் நடைபெற்றது. இதில் பேராலய அதிபர் இருதயராஜ், தந்தையர், பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் மும்பை வசாய் பகுதியை சேர்ந்த மக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு மாதாவை தரிசித்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இந்தியா போலாந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் நேற்று உத்தரப்பிரதேசம், கர்நாடக மாநிலங்களில் உள்ள ஜவுளித்துறை வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு முதலாவது சர்வதேச விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார்.

0: தமிழகத்தில் 19 ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து நாங்குநேரி ராதாபுரம் வட்டத்தில் பாசன வசதிக்காக இன்று முதல் 108 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் நாற்றாம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெஹராவாத் 13-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ எடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானின் ஊஷ்மியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கார்டிஃபில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 5:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹைகூ நகரில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19 தேதி நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் யூ ஹானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. ஆகாஷ்வாணி.

தென்னாசியாவில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்த ஊர்வன இனமாக கருதப்படும் இந்திய நடுக்கால் ஆமை என அழைக்கப்படும் இனம் குறித்து விலங்கியல் துறைகள் வெளியிட்ட சமீபத்திய ஆய்வு அறிக்கைகள் பல முக்கிய தகவல்களை வெளிப்படுத்துகின்றன. நட்சத்திர வடிவ அமைப்புகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த ஆமையின் ஓட்டை உலகளவில் இதனை தனித்துவப்படுத்தும் அடையாளமாக பதிவாகியுள்ளது. இந்தியா, இலங்கை மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் வறண்ட மற்றும் அரைவறண்ட புல்வெளிகள், சுருங்கிய புதர்களை உள்ளடக்கிய பகுதிகளில் இவை இயல்பாக காணப்படுகின்றன. இந்த ஆமை ஒரு முழுமையான தாவர சார்பு இனமாகும். புல் இலைகள், வெந்தயம், பூக்கள் மற்றும் சில சமயங்களில் சாறு நிறைந்த தாவர பகுதிகள் என பல வகை தாவரங்களை உணவாக எடுத்துக்கொள்ளும் இனம் என்பதால் காடுகளின் பல்லுயிர் சமநிலையை தக்க வைக்கும் முக்கிய பங்காளியாக கருதப்படுகிறது. குறிப்பாக வறண்ட பருவங்களில் நீர் தட்டுப்பாடு அதிகரிக்கும் போது இவை தங்கள் ஓட்டின் அமைப்பை பயன்படுத்தி உடலின் ஈரப்பதத்தை பாதுகாக்கும் திறன்

0: கொண்டுள்ளது என்பது அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகளாவிய பாதுகாப்பு அமைப்புகள் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின்படி இந்த இனத்தை குறுகிய காலத்திலேயே அபாயத்திற்கு உள்ளாகும் இனங்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. காரணம், சட்டவிரோத விலங்கு விற்பனை, காடுகள் அழிவு, வேட்டையாடுதல் ஆகியவை கடந்த 20 ஆண்டுகளில் மிகவும் அதிகரித்திருப்பது. குறிப்பாக அலங்கார விலங்காக உலக சந்தைகளில் இதன் தேவை அதிகரித்திருப்பதால் கடத்தல் சங்கிலிகள் இந்த இனத்தை அதிகளவில் இலக்காக கொண்டுள்ளன. இந்திய வனத்துறை மற்றும் சர்வதேச பாதுகாப்பு அமைப்புகள் இணைந்து இந்த இனத்தை பாதுகாக்க சிறப்பு மையங்களையும் ஆய்வு திட்டங்களையும் உருவாக்கியுள்ளன. இந்திய நடுக்கால் ஆமை குறித்த தகவல்கள் தந்தவர் கோகுலகிருஷ்ணன் எஸ்பி.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.4 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 28.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 88%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 40.1 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 28.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 78%. சென்னைக்கும் அதன் புறநகர் பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலையாக 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரையிலும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். புத்து புது காலை. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இவற்றிற்கு மேலாக அன்பு, இவையே வெற்றிக்கான படிகள். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இவற்றிற்கு மேலாக அன்பு, இவையே வெற்றிக்கான படிகள். சுவாமி விவேகானந்தரின் இந்த சிந்தனையுடன் துவங்குகிறது புத்தம் புது காலை.

0: நேரம் 7:10 நிமிடம். புத்த புது காலையில் தொடர்வது.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.
2: உள்ளத்தில் எழும் உணர்ச்சி வெள்ளத்தை அணையிட்டு தெள்ளிய தேனூற்று ஓடையாக இன்பச் சிலிர்ப்பை தருவது போல இனிமையும் அமைதியும் குளிர்ச்சியும் நிறைந்த அழகுமிகுந்த பாடலாக சுவையூட்டி கவிதை சுகத்தை தந்தவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. தேரூர் தந்த தேனமுதம் கவிமணி. குழந்தைகளுக்கும் புரியும் வண்ணம் எளிமையான பாடல்கள் தந்தவர். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்னும் பாரதியின் கனவை நனவாக்கியவர். ஆசிய ஜோதி, மலரும் மாலை, பசுவும் பிள்ளைக்கன்றும், இளந்தென்றல், கதர் பிறந்த கதை, மருமக்கள் வழி மான்மியம், தேவியின் கீர்த்தனை, குழந்தை செல்வம், கவிமணியின் உரைமணிகள் என்ன பிற. கவிமணியின் குழந்தை பாடல்கள் உள்ளத்தை கொள்ளை கொள்பவை, கருத்தில் இருப்பதை காட்சிப்படுத்துபவை. 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கவிஞர்களுள் ஒருவர். பாரசீக கவிஞர் உமர்கையாமின் கவிதைகளை உமர்கையாம் பாடல்கள் என்னும் பெயரில் கவிமணி தமிழ்படுத்தியுள்ளார். உமர்கையாம் தம் சொர்க்கமாக கூறுவதை கவிமணி, வெயில் கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய மது உண்டு, தெய்வகீதம் பல உண்டு, தெரிந்து பாட நீயுண்டு, வையம் தரும் இவ்வனமின்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ. இப்பாடலை கேட்கும்போது நமக்கு வேறொரு பாடல் நினைவுக்கு வருகின்றது அல்லவா? கோடையில் நல்ல நிழல் தரும் சோலையில்

0: தென்றல் வீசும் வேளையில் கம்பன் கவியும் கலசம் நிறைய மதுவும் தேவகானம் பாடும் துணையும் இருந்தால் சொர்க்கம் வையகத்திற்கே வந்துவிடாதா? கம்பன் கவிதையை உமர் கயாம் கேட்டிருப்பாரா? நாம் வேத விநாயகம் அல்லவா கேட்கிறார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். இவை மட்டுமா? முத்துச்சுடர் போல நில ஒளியும் கத்தும் குயிலோசையும் தென்றலும் வேண்டுமாம். பாட்டு கலந்திடவே ஆங்கொரு பத்தினி பெண் வேணும் என்றும் அவர் தம் கூட்டு களியினில் கவிதைகள் பல பிறக்கும். அந்த காட்டு விழியில் பராசக்தியின் காவலுற வேணும் என்றன் பாட்டு திறத்தாலே இவ்வையகத்தையே பாலித்திட வேண்டும் என்கிறார் பாரதி. உமரும் பாரதியும் சுகபோக ஆடவர்தாம். அவர்கள் வேண்டுதலை தெய்வத்திடமே வைக்கின்றனர். கவிமணிக்கு மாக்கவியின் பாடல் நினைவுக்கு வந்திருக்கும். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற சிறந்த கருத்தையும் அம்மா அம்மா என மென்மையாய் பாடும் கவிஞர் பாரதியை பற்றி பாடும்போது மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு அடா அடா என்று பாடுகிறார். பாரதியின் கவித்திறன் அவருள் எழுச்சியை தூண்டுகிறது. பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடொருவன் பாடினானடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனடா, அந்த கிறுக்கில் உளரும் மொழி பொறுப்பாயடா என்ற கவிமணி அத்துடன் நிறுத்தவில்லை. நெஞ்சில் உரமுமின்றி கண்ணில் ஒளியுமின்றி செஞ்சொல் தவறி கவி கோணலாய் பாடுவோர் மஞ்சரிதனை வாழ்த்தும் மானிடர் அல்லர். அவர் வஞ்சனை பேய்கள் என தூற்றுவோமடா என கீழ்மையான செஞ்சொல் தவறிய ஒளியற்ற உரமில்லா பாடல்களை வெறுத்துச் சொல்வதோடு வஞ்சனை பேய்கள் என அவற்றை எழுதியவர்களை இழித்துரைக்கிறார். இறைவனை தேடி எங்கெங்கோ அலைப்புற வேண்டாம், அவன் வெளியில் எங்கும் இல்லை, உன் உள்ளத்திலேயே இருக்கிறான், இதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என இறைவன் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டுகிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், நமது உடலின் உள்ளே இருக்கும் உயிரே கடவுளாகிய சிவலிங்கம் என்னும் திருமூலரின் கருத்து மட்டுமன்றி பெரும் கோயில்களை விட அன்பு நிறைந்த நம் மனமும் உடலுமே இறைவனுக்கு உகந்த இடம் என்பதையும் கவிமணி தன் பாடலில் எதிரொலிக்கிறார். அகராதி தேடாத எளிய சொற்களால் மென்மை நிறைந்த தென்றல் போன்ற நற்றமிழ் கவிதைகளை முழுதும் படித்து இன்புறுவோம் ஆக.
1: தமிழமுதம் வழங்கினார் சு கலைமணி அவர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாத் ரத யாத்திரை ஒடிஷாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்தை 127,500 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், செமிகான் இரண்டாம் கட்ட திட்டம் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கும் என்றும் இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் முக்கிய துறைகளில் தொழில்நுட்ப தற்சார்பை மேம்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் இது இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் மற்றும் நமது மின்னணு பொருட்கள் உற்பத்தி சூழலுக்கு பெரிய ஊக்கமளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படவுள்ள இத்திட்டம் உற்பத்தியை அதிகரிக்கும் என்றும்

0: இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், யூரியா உற்பத்தியில் சுயசார்பை அடைவதற்கு இது வலு சேர்க்கும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் யூரியா உற்பத்தி ஆலைகளில் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ளார். இதனால் ஒவ்வொரு யூரியா உற்பத்தி ஆலைக்கும் 250 கோடி ரூபாய்க்கும் மேல் சேமிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இருதரப்பு பேச்சுகள் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் போலந்து சார்பில் அந்நாட்டு பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் திரு மைக்கேல் பொரோனோஸ்கி தலைமையிலான உயர்நிலைக் குழு பங்கேற்றது. இந்திய தரப்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை செயலாளர் திரு பரத் கேரா தலைமையிலான குழு இடம்பெற்றது. அப்போது பேசிய திரு பரத் கேரா, இந்தியாவில் 86 மில்லியன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 30% பங்களிப்பை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துறை 3 கோடியே 30 லட்சம் பேருக்கு வாழ்வாதாரம் அளிப்பதாக அவர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். அண்மையில் அமலுக்கு வந்துள்ள இந்திய ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்திய போலந்து இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்றும் திரு பரத்கேரா தெரிவித்தார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக புகழ்பெற்ற புரி ஜெகந்நாத் ரத யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஒடிஷா மாநிலம் பூரி நகரில் நடைபெறும் இந்த ரத யாத்திரையை காண உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்த ரத யாத்திரை வரும் 24ஆம் தேதி வரை 9 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக புகழ்பெற்ற ஜெகந்நாத் ரத யாத்திரை பெரும் நம்பிக்கை, உறுதி மற்றும் பக்தியின் சின்னமாக திகழ்கிறது என்று கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் இந்த புனித ரத யாத்திரை கடவுள் மீதான உறுதிமிக்க பக்தியை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். அனைவரது மகிழ்ச்சி, செழுமை மற்றும் நலனுக்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்திலிருந்து முதலாவது சர்வதேச விமான சேவை இன்று தொடங்கியது. இந்தூரிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட் தலைநகர் அபுதாபிக்கு நேரடி விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சர்வதேச வழித்தடங்களில் விமானங்களை இயக்குவதற்காக ஒரு விமானத்திற்கு 15 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்க மத்திய பிரதேச அரசு தயாராக இருப்பதாக

0: அவர் தெரிவித்தார். இதன் மூலம் பயணக் கட்டணம் குறையும் என்றும் அவர் கூறினார். இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு வாரத்திற்கு 4 நாட்கள் விமானம் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக தில்லி அல்லது மும்பை வழியாக அபுதாபி செல்ல வேண்டியிருந்தபோது பயண நேரம் 7 முதல் 8 மணி நேரமாக இருந்தது என்று குறிப்பிட்ட மத்திய பிரதேச முதலமைச்சர், தற்போது இந்தூரிலிருந்து நேரடியாக விமானம் இயக்கப்படுவதன் மூலம் பயண நேரம் 3.5 மணி நேரமாக குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இந்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நேற்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் திருச்செந்தூரில் 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நடைபெற்றது. மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை ஒரே இடத்தில் பொதுமக்கள் அறிந்து பயன்பெறும் வகையில் பல்வேறு துறைகளின் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. வளர்ச்சி அடைந்த இந்தியாவின் அமிர்த காலம், விக்சித் பாரத், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டங்கள், போதைப்பொருள் ஒழிப்பு, செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. ஆதார் சேவை மையம், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்ட பதிவு, பொது சேவை மையம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், தொழில் மையங்கள் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பிலான விழிப்புணர்வு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் 13-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ இடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானின் ஆஷ்மிசானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமி கண்டக்டர் உற்பத்தியில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மதியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை.
3: வாழ்விற்கு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: எந்த வயசுல வந்து நம்மளுக்கு வந்து அந்த சந்தேகம் வரணும், எவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்க முடியும், எவ்வளவு சீக்கிரம் சந்தேகப்படணும், எவ்வளோ சீக்கிரம் சந்தேகப்பட்டால் மருத்துவர்கிட்ட போனால் எவ்வளோ சீக்கிரம் அந்த மருத்துவர் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு தெரப்பிஸ்லாம் இருக்குது. அதான் வயசு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 1 வயசில் வந்து முகம் பார்த்து கண்ணோட கண் கலக்க மாட்டேங்குது, ஒரு டாட்டா சொல்ல மாட்டேங்குது, 2 வார்த்தை வரல. மேக்ஸிமம் 1.5 வயசில் வந்து கண்டிப்பாக வார்த்தைகள் வரணும், டாட்டா சொல்லணும், கண்ணோட கண் கலக்கணும், அம்மானு தெரியணும், அப்பான்னு தெரியணும். இதெல்லாம் இல்லை, என்ன அம்மானே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இதெல்லாம் இதெல்லாமே இது ஸ்கோரிங் தான். இது ஒன்றுத்தை வச்சுலாம் ஆட்டிசம் சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்து அப்படி வந்தாங்கன்னா கூட அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது, அதை கொடுத்து அந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணி ஃபைனலாக ஸ்கோர் பண்ணி தான் இந்த குழந்தைக்கு ஆட்டிசம் குறைபாடு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஆட்டிசம் இருக்குன்னாக்க அது எந்த நிலையில் இருக்குன்னா 3 வகை இருக்குது. அதில் மைல்டு, மாடரேட், சிவியர்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அந்த மைல்டுன்னு சொல்கிறதுக்கு வந்து மிதமானது, அதில் வந்து தெரப்பி பண்ணி ஓரளவுக்கு நார்மலாகவே கொண்டு வந்து அது வந்து எவ்வளோ வழியாக நம்ம வரமோ அதை பொறுத்து. சிவியர் ஃபார்மில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். சிவியர் ஆட்டிசம் இருக்கவங்களுக்கு வந்து சில நேரத்தில் வலிப்பு நோய்கள்லாம் வரும், மூளை வளர்ச்சியிலேயே கூட மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் கொஞ்சம், ஆனால் வந்து எதுவுமே வந்து ஒரு நம்பிக்கை இழக்காமல் ஒரு மேக்ஸிமம் அந்த தெரப்பி வந்து இதெல்லாம் ஒரு டீமாக பண்ணுவாங்க.

0: ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, இதெல்லாம் பிஹேவியரல் தெரப்பி, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் வரும். இதெல்லாம் வந்து விடாமல் பெற்றோர்களும் பண்ணணும். பண்ணாக்கா அந்த குழந்தைக்கு எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி அவங்கள ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு அவங்கள அவங்களே பார்த்துக்கிற மாதிரி, அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் அவங்களும் ஒருத்தராக நல்லபடியாக இருக்கிற மாதிரி பண்ணலாம். அதான் எவ்வளோ ஏர்லியாக அவங்க ட்ரீட் கொடுத்து வரதே லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ ஏர்லியாக வரவங்களும் இந்த தெரப்பிலாம் வந்து அந்த மூளையை வளர்ந்துக்கிட்டே வரும்போது, அதாவது மூளை வளர்ச்சின்னு பார்க்கும்போது மூளையை பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தைக்கு வந்துட்டு இருக்கிற மூளை அளவு சைஸ் வந்து 2 வயசில் வந்து 90% மூளை வளர்ச்சி 2 வயசுலேயே வந்துடும். 95% அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி 5 வயதில் வந்துடும். மிச்சம் இருக்கிற 5% தான் அதுக்கப்புறம் வரதெல்லாம், புரியுதுங்களா? அந்த மூளை வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும்போதே வந்து நம்ம இந்த தெரப்பிலாம் பண்ணி சைட் பை சைடு எல்லாத்தையும் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க குழந்தைக்கு வந்து பெஸ்ட்டு கொடுக்க முடியும். நம்ம இது வரும்போதே லேட்டாக வராங்கன்னு வச்சிங்களா, குழந்தைக்கு வந்து இதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகி பண்ணி கொண்டு வரதுக்கு அவங்க ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏர்லியஸ்ட் இஸ் பெட்டர். நான் சொன்ன மாதிரி 1 வயசு 1.5 வயசுக்குள்ளேயே வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ ஹை இன்சிடென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னும்போது நம்ம எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு இருக்கணும். எல்லாருமே வந்துட்டு எவ்வளோ ஏர்லியாக இதெல்லாம் நம்ம வந்து சந்தேகப்படணும், ஃபஸ்ட்டு சந்தேகப்படணும். சந்தேகப்பட்டு கூட்டிகிட்டு வந்து டாக்டர்கிட்ட காமிச்சு எவ்வளோ சீக்கிரம் அந்த தெரப்பி ஆரம்பிக்கணும், அவ்வளோக்கு அவ்வளோ அதில் நல்ல ரிசல்ட்ஸ் அவுட்கம் கிடைக்கும்.
1: இதுவரை குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரப்பி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800-425-0111.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
4: 9498-34-5350.
5: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
6: ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன? இன்பம் வந்தால் துள்ளி குதிப்பான், துன்பம் வந்தால் சோர்ந்து போய் ஒரு மூலையில் உட்காந்துருவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனால் ஒருத்தன் இன்பம் வந்தால் அதுக்காக மகிழ்ச்சி அடையறதில்லை, துன்பம் வந்தால் அதுக்காக சோர்ந்து போகிறதில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா, ஞானத்தில் சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்பத்தினால் மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால் சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம், பெரிய ஞானம் அப்படின்னாராம். சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவர். அதை நான் ஒரு கழுதைகிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம் அவர். இவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரியாக முழிச்சிருக்கிறார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் நாளைக்கு காலையில் நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன்னாராம். சரின்னு இவர் போயிட்டார். மறுநாள் காலையில் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்க வந்து இப்படி உட்காருங்க, கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போகும், அதை கவனித்து பாருங்கன்னாராம். இவருக்கு இன்னமும் ஒன்றும் புரியாமல் போச்சு, ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்காந்துருக்கிறார். கொஞ்சம் நேரத்தில் அந்த வழியாக ஒரு கழுதை போச்சு. அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள், அதை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு சலவை தொழிலாளி அதை ஓட்டிகிட்டு போகிறார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்குது, அங்கே போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமாக திரும்பி இந்த வழியாகவே வருவாங்க. ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிற அந்த கழுதையை கவனித்தார். கழுதை போயிட்டது. அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்போ அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கணும்னார். அதே மாதிரி இவர் இருந்தார். சாயந்தரமாக அந்த ஞானி சொன்னார், ஐயா,

0: இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த கழுதை இந்த வழியாக திரும்பி வரும், அதையும் கவனித்து பாருங்கன்னார். இவரும் கவனித்து பார்க்குறார். கழுதை வந்தது, அது முதுகில் சலவை செய்யப்பட்ட துணி மூட்டை, அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. பெரியவருக்கு ஒன்றும் புரியல, பொறுமை இழந்துட்டார். சரி சுவாமி, இந்த கழுதைக்கும் உங்கள் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார். இப்போ அந்த ஞானி விளக்கினார். ஐயா, இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு போகுது, மாலையில் வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது. காலையில் இது போகும்பொழுது முதுகில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகிறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது. சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. இதை பார்த்து தான் நான் அது மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம். அதனால் யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட எதை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது, தண்ணீர் வழியுது, படம் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயிருக்கும். ஒரு தீப்பிடிச்சி எரியிற காட்சியை சினிமாவில் பார்க்குறீங்க, காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி போயிருக்கும். படத்தில் வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறது இல்லை. நாம் அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா, அந்த பக்குவம் வந்துவிட்டதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம வந்து எதுவும் செய்யாது. ஒரு சினிமாவை பார்க்குற வரைக்கும் சிரிக்கலாம், அழலாம், பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது. ஒருத்தர் வந்தார் அப்படி, படம் முடிஞ்சு வெளியில் வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வரார். ஏன் சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார் இன்னொருத்தர். இல்லை சார், கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார், மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே 15 பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே. அதுக்கு நீங்கள் ஏன் சார் அழறிங்கன்னு கேட்டார் அவர். இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாரா இவர்.
1: என்று ஒரு தகவல் கேட்டீர்கள், வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: தூங்கையிலே வாங்குகிற மூச்சு இது சுழி மாறி போனாலும் போச்சு, உளுத்த மூங்க

0: மானமுள்ள மறுதாரம் இந்த படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
2: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.

0: நேரம் 7:45. புத்தம் புது காலையில் இனி செல்வோம்.
1: நகர்வலம். அரசு பொது மருத்துவமனை டிஜிட்டல் மயம்.
2: டிஜிட்டல் சேவை இப்போது அனைத்து துறைகளிலும் வேகமாக வளரத் தொடங்கிவிட்டன. ஃபோன் ரீசார்ஜ் செய்வதிலிருந்து ரயில் மற்றும் பஸ் பயண டிக்கெட் எடுப்பது வரை எல்லாம் செல்போனிலேயே செய்து கொள்ளும் அளவுக்கு டிஜிட்டல் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஒரு செல்போன் கையில் இருந்தாலே போதும், எல்லாம் சாத்தியப்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, ஸ்டான்லி போன்ற மருத்துவமனைகளில் மிகப்பெரிய சவாலாக இருப்பது ஓபி எனப்படும் வெளி நோயாளி பிரிவுதான். குறிப்பாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மருத்துவமனைக்கு சுமார் 1000 மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற வருகின்றனர். அவர்களுடன் துணையாக அதிகம் பேர் வருகிறார்கள். இதனால் மருத்துவமனையில் அதிக கூட்டம் நிரம்பிவிடுகிறது. அத்துடன் நீண்ட நேரம் வரிசையில் நிற்பதால் சில சமயம் வெயிலில் நிற்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. பொதுவாக அரசு மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் டோக்கன் போன்ற சீட்டு பெற வரும்போது அவர்களின் விவரங்களை கம்ப்யூட்டர் மூலம் பதிந்து கொடுக்கும் முறை நடைமுறையில் உள்ளது. இப்போது புறநோயாளியாக வருபவர்கள் டோக்கன் வாங்க நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்க சுகாதாரத்துறை மேலாண்மை தகவல் அமைப்பு மூலம் 3O என்ற டிஜிட்டல் தொழில்நுட்பம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி புறநோயாளி பிரிவில் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் QR கோடு ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்காக தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து பிரத்யேக மொபைல் போன் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மருத்துவ

மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் வரிசையில் நின்று சீட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக தங்களது செல்போனிலேயே QR கோடுகளை பயன்படுத்தி மருத்துவமனையின் OP சீட்டினை பெற்றுக்கொள்ளலாம். சிகிச்சை பெற வருகிறவர்கள் தங்களது ஆதார் மற்றும் செல்போன் எண்களை உள்ளிட்டு இந்த சேவையை பயன்படுத்தலாம். இப்போது இந்த டிஜிட்டல் சேவை சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை ஆகியவற்றில் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த செயலி மூலம் நோயாளியோ அல்லது அவர்களது உறவினர்களின் செல்

0: ஸ்டான்லி மருத்துவமனை ஆகியவற்றில் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த செயலி மூலம் நோயாளியோ அல்லது அவர்களது உறவினர்களின் செல்போனில் ஆதார் போன்ற அடையாள சான்றுகளை பயன்படுத்தி எளிதாக தினசரி காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை ஓபிசீட்டினை பெற்றுக் கொள்ளலாம். முன்பதிவு செய்த நோயாளிகளுக்கு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்படும். இதனால் மருத்துவமனைக்கு வந்தவுடன் நீண்ட வரிசையில் நிற்காமல் நேரடியாக மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெறலாம். தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகராக அதிநவீன வசதிகள் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நோயாளிகளின் அடிப்படை வசதிகள், குடிநீர், கழிவறை சுகாதாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கென நோயாளிகளின் அனுபவ கமிட்டி என்ற புதிய குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நோயாளிகளுக்கு ஏற்படும் சிரமங்கள் உடனுக்குடன் களையப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக 108 ஆம்புலன்ஸ் சேவையிலும் புதிய வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஆம்புலன்ஸை அழைத்தவுடன் சுமார் 6 நிமிடங்களில் சம்பவ இடத்திற்கு வாகனம் வந்து சேரும் வகையில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் EMRI கிரீன் ஹெல்த் சர்வீஸ் என்ற நிறுவனம் மூலம் 108 ஆம்புலன்ஸ் சேவை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் மொத்தம் 1353 ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படுகின்றன. அதில் 307 வாகனங்கள் உயிர் காக்கும் உயர் மருத்துவ வசதிகள் கொண்டதாகும். இதை தவிர மலைப்பகுதி மற்றும் சாலை வசதி இல்லாத இடங்களுக்கு சேவை செய்ய 66 இருசக்கர ஆம்புலன்ஸ் வாகனங்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பணியை 7000 ஊழியர்கள் செய்து வருகின்றனர். சென்னையை போன்ற பெருநகரங்களில் மருத்துவ உதவிக்கு அழைப்பு வந்த 8 நிமிடங்களிலும் மற்ற மாவட்டங்களில் 13 நிமிடங்களிலும் ஆம்புலன்ஸ் சேவை கிடைக்கப்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வாகனம் சீக்கிரம் வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அந்த வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் ஆம்புலன்ஸ் சேவை, அவசரம் 108 செயலி ஆகியவற்றில் வழித்தட வரைபடத்துடன் கூடிய தகவல்கள் பரிமாற்ற வசதி உள்ளதால் காத்திருப்பு நேரம் குறைந்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வாகனம் சென்றவுடன் பாதிக்கப்பட்டவரின் உடல்நிலையை ஆய்வு செய்து அதை செயலியில் மருத்துவ உதவியாளர் பதிவேற்றுவார். உடனே அருகில் உள்ள தகுந்த மருத்துவமனைக்கு அது பரிந்துரைக்கும். அதே நேரம் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையும் சிகிச்சை வசதிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும். இதனால் உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு உயிர் காப்பாற்றப்படும். அவசர செயலி 108 தங்களது பிளே ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்து கொள்வது நல்லது. நமக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் போது பயன்படுத்தலாம். இந்த புதிய முயற்சியை வரவேற்போம்.
1: அரசு பொது மருத்துவமனை, டிஜிட்டல் மயம். எழுதியவர் பி. வீரமணி, வாசித்தவர் விஜய்.
2: நகர்வலம் சென்றோம். புத்தம்புது காலையில் இனிய திரையிசை பாடல் ஒன்று கேட்கலாம். ஷெண்பகமே ஷெண்பகமே திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: திரைசை பாடல் கேட்டீர்கள். புத்தம் புது காலையில் அடுத்து மடல் மாணிக்கம் கூறும் கருத்து பதிவுகளை கேட்கலாமா?
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சதீஷ் சந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காலையில் பழைய சாதம் அல்லது பழைய கஞ்சியும், மதியம் தூக்கு சாதமோ, ராத்திரி 7-7.5 சுடுசோறும் சாப்பிட்டு, பகலில் கழனி வேலை பார்த்து, மற்ற நேரங்களில் வீட்டு வேலைகளையும் உடல் சலிக்காமல் செய்து வாழ்ந்தோம். சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய் இப்படி எதுவும் நம்மளை அண்டுனது கிடையாது. நல்ல சாப்பாடு, வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அதற்கு ஈடாக நிறைய உழைத்தோம். உடம்புலேருந்து வியர்வை வரும் அளவுக்கு உழைத்தோம். உடல் உபாதைகள் வராமல் இருந்தது. இப்போது எல்லாம் மாறிப்போச்சு. காலையில் தூங்கி எழுந்ததும் சூரியனுக்கு வணக்கம் சொல்லிட்டு பல் துளைக்கி வாசலில் பசுஞ்சாணம் தெளித்து கோலம் போடுவது நடைமுறையாக இருந்தது. இப்போது பசு மாடுகளும் குறைஞ்சிடுச்சு அல்லது இல்லவே இல்லை. அதற்கு பதிலாக சாண கரைசலுக்கான பவுடர் கூட கடைகளில் விற்கிறாங்க, வாங்கி கரைச்சி தெளிக்கிறோம். நுண் கிருமிகளை அழிக்கும் திறன் பசு சாணத்துக்கு உண்டு. கடைகளில் விற்கிற பவுடருக்கு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. இந்த பவுடரை கூட நாம் விலைக்கு வாங்கி பயன்படுத்துகிற அளவுக்கு வந்துட்டோமேன்னு வருத்தப்படுறத தவிர வேறென்ன கடுதாசியில் எழுதுறது? சதீஷ் சந்திரன் சார், சாண கரைசலுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு இந்த கரைசலே தேவைப்படாமல் இருக்கலாம். காரணம், அடுக்கு மாடி குடியிருப்பில் வாழ்பவராக நீங்கள் இருக்கிறீங்க. சாண கரைசலை தெளித்தா நுண்கிருமிகளை அழிச்சிரும், எந்த கெட்ட நுண்ணுயிரின் தாக்கத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்துடும். சாணம் பூசிய தரை மீது அரிசி மாவு கோலம் போடுறது எறும்பு அணில் காக்கை போன்ற உயிரினங்களுக்கு உணவாகும். அதோட வீடு சுபிக்ஷமாக இருக்குங்கிறத மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்கான அடையாளமாக இந்த சாணி கரைசல் தெளிப்பு, அதில் போடும் கோலம்லாம் விளங்குது. ஆனால் இன்றைய நிலை என்ன? நமது உடலையே கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யும் நிலைக்கு கொண்டு வந்துட்டோம்.

0: பெண்களின் அந்த நாட்களில் வீட்டிலுள்ளோர் அவர்களை தொடமாட்டார்கள், தனித்து வைப்பார்கள். படுக்கை முதல் சாப்பிடும் தட்டு வரை எல்லாமே தனிதான். அவர்கள் வசிக்கும் இடத்தை கூட சாணி போட்டு துடைப்பார்கள் அந்த காலத்தில். இப்போது எல்லாம் ஒன்றாயிடுச்சு. இவை யாவும் எல்லை மீறி போனதுனால தான் இன்னைக்கு முகக்கவசம், தனி மனித இடைவெளி, தும்மும் போதும் இருமும் போதும் வாய் மூக்க பொத்திக்கணும்னு சொல்லப்படுது. இவற்றை முறையாக காலந்தோறும் கடைபிடித்திருந்தால் இப்போது இவ்வளவு சிரமம் வந்திருக்காது. வெது வெதுப்பான தண்ணீரில் கல் உப்பு போட்டு குளிக்கும் பழக்கம் நம் முன்னோரிடம் இருந்தது. முடிஞ்சால் அதில் எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் வேப்பிலையும் போட்டுக்கலாம். நாம் பிறந்த மண்ணில் விளையும் பயிர்களையே விளைச்சலையே உணவாக உட்கொள்வது மற்றொரு பழக்கம். சதீஷ் சந்திரன் சார், பழசை மறக்கக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் மனித இனம் படைக்கப்பட்டிருக்கு. அந்த காரணம் முடிவடைந்தால் இறைவன் நம்மை அழைத்து கொள்வான். இறைவன் கொடுத்த உயிர் இது. இறைவன் மிக மிக அழகான உயிரை, பிறவியை கொடுத்திருக்கிறான். அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பூ உலகில் மனிதன் மட்டும்தான் வாழணும் என்பதில்லை. மனிதனோடு இணைந்து மற்ற உயிரினங்களும் சேர்ந்து ஒருங்கிணைந்து வாழணும். வாழ்வதற்குண்டான சூழலை அமைத்து கொள்வது நம்மகிட்ட தான் இருக்கு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: சரியான முறையில் கால்நடைகளுக்கு அடர்த்தி உணவு அளிக்கும் போது ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படும் பால் காய்ச்சல், கீட்டோசிஸ், மடிநோய் ஆகியவற்றை தடுக்கலாம். மேலும் தேவைக்கு அதிகமாக மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்தை அளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அஜீர்ண கோளாறை தவிர்க்க அடர்த்தி உணவை மாடுகளுக்கு அளிக்கும் போது இருவேளையாக பிரித்தோ அல்லது நறுக்கப்பட்ட பசுந்தீவனம் உலர்த்தீவன பொருட்களுடன் கலந்தோ அளிக்கப்பட வேண்டும்.
5: கால்நடைகளுக்கு அடர்த்தீவனத்தின் அவசியம் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவர்களின் கருத்துக்கள்.
3: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி நேரம் 8:00. புத்தம்புது காலையில் கேட்கலாம் திரைகானம். செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், KR அனுராதா பாடியுள்ள பாடல்.

பேச்சுலர் படத்திலிருந்து கபில் கபிலன் பாடிய பாடலை கேட்டீர்கள். அடுத்து ஈஸ்வரன் படத்திலிருந்து சிலம்பரசன் ரோஷினி தமன் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 8:47. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து முதல் நீ முடிவும் நீ இந்த படத்திற்காக சித்ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும்.
1: திரைக்காலத்தில் நிறைவாக சிவகுமாரின் சபதம் இந்த படத்திற்காக பத்மலதா பாடிய பாடல்.

நிறை பெற்றது திரைகானம். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது புத்தம் புது காலை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். வி ரவி அவர்கள் வயலின், கே.பி. அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச். பிரசன்னா அவர்கள் கட்டம். முதலில் பங்கஜாக்ஷி, மகாவைத்தியநாத ஐயர் இயற்றிய பதவர்ணம், காம்போஜி ராகம் ஆதித்தாளம்.

நேரம் 9:14:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்கள் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம். தொடர்ந்து சுந்தரி நீ திவ்ய ரூபமோ, கல்யாணி ராகம், ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்கள் பாட்டு கேட்டீர்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி. இனி கேட்கலாம் முத்துச்சிதறல். 6 to 60 திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் முதலில்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடல்.

0: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: முத்துசிதறல் நிகழ்ச்சியில் இனி அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், எஸ் பி சைலஜா பாடியுள்ள பாடல்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: முதல் இரவு திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன், பி சுஷிலா பாடியுள்ள பாடல் நீ.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரத யாத்திரையின் பாரம்பரியம் தலைமுறை தாண்டி மக்களை ஈர்த்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி பணிகளிலும் புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய
2: நேரம் 11 மணி. நேர்கள் கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக இளையராஜா சித்ரா பாடியிருக்கும் பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: சரியான முறையில் கால்நடைகளுக்கு அடர்த்தி உணவு அளிக்கும் போது ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படும் பால் காய்ச்சல், கீட்டோசிஸ், மடி நோய் ஆகியவற்றை தடுக்கலாம். மேலும் தேவைக்கு அதிகமாக மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்தை அளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அஜீர்ண கோளாறை தவிர்க்க அடர்த்தி உணவை மாடுகளுக்கு அளிக்கும் போது இருவேளையாக பிரித்தோ அல்லது நறுக்கப்பட்ட பசுந்தீவனம் உலர்த்தீவன பொருட்களுடன் கலந்தோ அளிக்கப்பட வேண்டும்.
2: கால்நடைகளுக்கு அடர்த்தீவனத்தின் அவசியம் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி. பந்தீஸ்வரன் அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து மனோ மின்மினி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சக்திவேல் திரைப்படத்திலிருந்து அருண்மொழி ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் S. ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: பிரகார் சே PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல், இதில் கிரிஜா சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எல் சுதர்சன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பிருத்தங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் பூமி தாயின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு, ஊட்டச்சத்து மற்றும் மேம்பாட்டிற்கான திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் பல் மருத்துவர் உதயா விக்னேஷ் அவர்களுடன் நேர்முகம். வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும். வழக்குரைஞர் மினிலா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. உடன் உரையாடுபவர் ஆர் தியாகராஜன். 2:15 திரைகானம். வானிலை மாலை 5:30 திரைக்காலம். 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வனை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 திரைக்காலம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், இதில் கால்நடைகளுக்கு அடர் தீவனத்தின் அவசியம். காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 8:30 திரைக்காலம். 8:15 ஒடிஷா புரி ஜெகநாத் ஆலயத்தில் நடைபெறும் வருடாந்திர ரத யாத்திரையின் வானொலி தொகுப்பு, டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர் பூமிகா நாடகம், எழுதியவர் ஜி சம்பத்குமார் அவர்கள். 10 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் கிரிஜா சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எல் சுதர்சன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஞானமு சகராதா, தியாகராஜ கீர்த்தனை, பூர்வி கல்யாணி ராகம், ரூபக தாளம்.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்களின் எண்ணிக்கை 1,36,939 அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுகாதாரத்துறை கட்டமைப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் எல்லைச்சாலை நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று அவர் கூறினார். எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட கட்டமைப்பு வசதி திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் எல்லைச்சாலை நிறுவனம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது என்பது அரசுக்கான பணி மட்டும் அல்ல என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். தொழில்துறையினரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இந்த நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றிய 7 பேருக்கு விருதுகளையும் திரு ராஜ்நாத் சிங் வழங்கினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 98 ஆண்டுகளாக இந்த குழுமம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் ஆராய்ச்சி, புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன வேளாண் எந்திரங்களை உருவாக்குவதில் இதன் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் கூறியுள்ளார். வேளாண் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை கொளத்தூரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்றதுதான் அவருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நாம் இந்த வடசென்னை பகுதியில இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல பாஸ்போர்ட் சேவாவை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா தபால் கொடுப்பாங்க அல்லது ஸ்டாம்ப் விற்பாங்க அப்படின்றதான் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா உங்களுக்கு எல்லா வசதியும், பேங்கிங் வசதியோட, ஏடிஎம் வசதியோட, இன்சூரன்ஸ் வசதியோட, இன்னும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் முத்ரா லோன் மட்டுப்பட்ட அத்தனை வசதிகளும் உள்ளடக்கிய இன்றைக்கு ஒரு இன்டெகிரேட்டட் பாஸ்போர்ட் ஆபீஸாக செல்வ மகள் திட்டத்தினர் உட்பட அதுல ஒரு இது பாஸ்போர்ட் இப்போ அது இல்லை, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருந்து நம்ம பாஸ்போர்ட்டை வாங்க முடியுன்ற சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில இன்றைக்கு இங்க நம்மளுடைய பாஸ்போர்ட் ஆபீஸ் திறக்கப்பட்டிருக்கிறது.
0: அரசு திட்டங்களின் பலன்கள் தற்போது மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
1: ஒரு காலத்துல பேங்க்குக்கே நம்மளால போக முடியாத சூழ்நிலை, சாதாரண மனிதர்களுக்கு பேங்கே போக தெரியாது, பேங்க்னாலே ஒரு எட்டாக்கனியாக இருக்கும். ஆனா இன்னைக்கு 2014 பிறகு பல கோடி பேர் பேங்க் வாசல்ல இருக்கிறாங்க. பேங்கினுடைய வசதிகள் அவங்களுக்கு போய் சேர்க்கிறது இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு மேல ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த ஜன்தன் அக்கௌண்ட்ல அதிகமான மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கிறது. அந்த மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் மூலமாக அவர்களுடைய வங்கி சேவையை பெற முடிகிறது. அது மாதிரி இன்னைக்கு பல திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நேரடியாக மக்கள் இடத்துல, பேங்க் வந்தோடனே நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துருச்சு, அக்கௌண்ட் வந்தோடனே இன்னைக்கு உங்களுடைய மானியம், உங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக டைரக்ட் டிரான்ஸ்பர் திட்டத்தின் கீழே வங்கி கணக்கிலேயே வருது.
0: பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு

0: சங்கீத சார் நிகழ்ச்சியில் கிரிஜா சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டும், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எல் சுதர்சன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்.

கூடுதல் கலால் வரி கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன்படி டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 15 ரூபாய் 50 காசும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14 ரூபாய் 50 காசும் உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 2 ரூபாய் 50 காசு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட கட்டணங்கள் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரைக்கான ஆயத்தப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த யாத்திரை இன்று பிற்பகல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த ரத யாத்திரையில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரத யாத்திரை செல்லும் வழித்தடத்தில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். காசநோய் பரிசோதனைக்காக சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை ட்ரோன் மூலம் கொண்டு செல்வது நோயாளிகளின் செலவினங்களை குறைக்கும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. தெலங்கானாவில் எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து இந்த சோதனையை ICMR மேற்கொண்டதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 800க்கும் மேற்பட்டோர் இந்த ஆய்வில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஊரகப் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிம்ஸ்டெக் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். எதிர்கால சவால்களையும் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ளும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய அரசின் உணவு பதப்படுத்துதல் துறையின் செயலர் திரு அவினாஷ் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உணவுத்துறை தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உணவு உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதில் தூய்மையான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் திரு அவினாஷ் ஜோஷி கேட்டுக்கொண்டார். IRCTCயின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வது எளிதாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கோரப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 13 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கியது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்கொரிய மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் முதல் முறையாக வட்டி விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹான் யூவை வென்றார். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா ராய்சந்தானி அபாரமாக ஆடி இரட்டை சதம் அடித்தார். காலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 484 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 207 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: Grado.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம்.

மதிவண்ணன் வரிகளில் எம் எஸ் ஸ்ரீராம் இசையமைத்து ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடலை தொடர்ந்து மு பகத்சிங் வரிகளில் டி ஆர் ரத்னவேலு இசையில் கே வீரமணி டி கே ராதா ஆகியோர் பாடியுள்ள பாடல் இனி.

0: மெல்லிசை கேட்டீர்கள்.
1: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

0: நேரம் ஒரு மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் PM பிரணாம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது நாட்டில் வேதி உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைத்து நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேளாண்மையை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய

திட்டமாகும். பிரணாம் என்பதன் பொருள் பூமி தாயை மீட்டெடுத்தல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், ஊட்டமளித்தல் மற்றும் மேம்படுத்துதல் என்பதாகும். இந்த திட்டம் வேதி உரங்களின் அளவுக்கு மீறிய பயன்பாட்டால் ஏற்படும் மண்வள குறைபாடு, நீர் மாசுபாடு, சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் அரசின் உரமானிய சுமை போன்ற பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டது. இந்திய வேளாண்மை பல தசாப்தங்களாக வேதி உரங்களை அதிகமாக சார்ந்துள்ளது. குறிப்பாக யூரியா, டிஏபி, என்பிகே போன்ற உரங்களின் பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதன் விளைவாக மண்ணின் இயற்கை வளம் குறைதல், நிலத்தடி நீர் மாசுபடுதல் மற்றும் வேளாண் செலவு அதிகரித்தல் போன்ற பல்வேறு சிக்கல்கள் உருவாகியுள்ளன. இந்நிலையை மாற்றி இயற்கை வளங்களை பாதுகாத்து நீடித்த வேளாண் வளர்ச்சியை உறுதி செய்வதே பிரணாம் திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். PM பிரணாம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் வேதியியல் உரங்களின் சமநிலையற்ற பயன்பாட்டை குறைத்து மாற்று உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதாகும். இயற்கை உரம், உயிர் உரம், நானோ உரம், பசுந்தாள் உரம், மண்புழு உரம் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த உரங்களை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான சூழலை உருவாக்க வழிவகை செய்கிறது. மேலும் மண்ணின் வளத்தை பாதுகாத்தல், உயிரியல் பன்முகத்தன்மையை மேம்படுத்துதல், நிலையான வேளாண்மை முறைகளை ஊக்குவித்தல், விவசாயிகளின் உற்பத்தி செலவை குறைத்தல், அரசின் உரமானிய செலவை கட்டுப்படுத்துதல் ஆகியவையும் இந்த திட்டத்தின் நோக்கங்களாகும். இதன் மூலம் விவசாயிகள் நீண்ட காலத்திற்கு மண் வளத்தை பாதுகாத்து அதிக மகசூல் பெறுவதோடு சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவெனில், இது விவசாயிகளுக்கு நேரடியாக பண உதவி வழங்குவதற்கு மாறாக வேதி உரங்களின் பயன்பாட்டை குறைப்பதில் சிறப்பாக செயல்படும் மாநில அரசுகள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்குகிறது. கடந்த 3 ஆண்டுகளின் சராசரி வேதியியல் உர பயன்பாட்டுடன் ஒப்பிடும்போது ஒரு மாநிலம் வேதி உர பயன்பாட்டை குறைத்து மானிய செலவை சேமித்தால் அந்த சேமிப்பில் 50% ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இதில் 95% தொகையை பயன்படுத்தி மாநில அரசுகள் வேளாண் உள்கட்டமைப்பு, இயற்கை வேளாண்மை, உயிர் உர உற்பத்தி மையங்கள், விழிப்புணர்வு முகாம்கள், மண் ஆரோக்கிய மேம்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்கின்றன. மீதமுள்ள 5% கண்காணிப்பு, ஆய்வு, திறன் மேம்பாடு மற்றும் நிர்வாக செலவுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மாநிலங்களுக்கு இடையே போட்டி மனப்பான்மையுடன் வேதி உர பயன்பாட்டை குறைக்கும் ஊக்கம் ஏற்படுகிறது. PM பிரணாம் திட்டத்தின் கீழ் பல்வேறு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இயற்கை வேளாண்மை, உயிர் உர உற்பத்தி, நானோ யூரியா பயன்பாடு, மண் பரிசோதனை, மண் ஆரோக்கிய அட்டைகள் வழங்குதல், விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தல், உரங்களை சமநிலையாக பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்றவை இதில் அடங்கும். மேலும் பயிர் சுழற்சி முறை, பசுந்தாள் பயிரிடல், பயிர் எச்சங்களை பயிர் சுழற்சி செய்தல், கரிம உர உற்பத்தி மையங்களை உருவாக்குதல் போன்ற நிலையான வேளாண்மை முறைகளும் ஊக்குவிக்கப்படுகின்றன. இதன் வாயிலாக மண்ணின் கரிமச்சத்து அதிகரித்து நுண்ணுயிர் செயல்பாடு, நீர்த்தாங்கும் திறன் மேம்பட்டு நீண்டகால மகசூல் நிலைத்தன்மை பெறுகிறது. இத்திட்டம் பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது. வேதி உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் மற்றும் கரிமச்சத்து அதிகரிக்கிறது. நிலத்தடி நீர் மாசுபடுவது குறைகிறது. விவசாயிகளின் உற்பத்தி செலவு குறைந்து இயற்கை வேளாண்மையின் மூலம் உயர்தர விளைபொருட்களை உற்பத்தி செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. அரசின் உரமானிய செலவை கட்டுப்படுத்துவதன் மூலம் சேமிக்கப்படும் நிதியை வேளாண் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு பயன்படுத்த முடிகிறது. மேலும் பசுமையில்ல வாயு உமிழ்வை குறைப்பதிலும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதிலும் இந்த திட்டம் மறைமுகமாக பங்களிக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் PM பிரணாம் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகள் கிடைக்கவில்லை என்றால் புன்னகை செய்யுங்கள். வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் புன்னகை எப்போதும் சம்மதிக்க வைக்கும். சொற்கள் உண்மையாகவும் அன்பாகவும் இருக்கும் போது அவற்றால் உலகையே மாற்ற முடியும். இந்த அருமையான சிந்தனை வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்று நம் விருந்தினர் பகுதியில் நாம் சந்திக்கவிருப்பது பல் மருத்துவர் உதயா விக்னேஷ் அவர்களை. அடுத்ததாக வளரிளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெறுகிறது. இதில் பங்கேற்கிறார் வழக்குரைஞர் மினிலா அவர்கள். தொடக்கமாக நம் விருந்தினர்.
1: என்னுயிர் தோ நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைகிறார் பல் மருத்துவர் டாக்டர் உதயா விக்னேஷ் அவர்கள். அவர்களை இப்பொழுது சந்திப்போம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகம்.
2: நான் வந்து டாக்டர் உதயா பேசுறேன். நான் வந்து பிடிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ வந்து கிளினிக்கல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் தூத்துக்குடியில.
1: நீங்க பிறந்த ஊரு வளர்ந்த இடம்லாம் சொல்லுங்களேன்.
2: நான் வந்து பிறந்தது வந்து ஆறுமுகநேரி தான். ஆனால் வளர்ந்தது படித்தது எல்லாமே நான் வந்து கர்நாடகாவில் தான் படித்தேன். எங்கள் அப்பா வந்து அங்கே வேலை பார்த்தாங்க ரயில்வேயில். மைசூரில் படித்தேன். பிடிஎஸ் கம்ப்ளீட் பண்ணதும் ஹாசன்னு ஒரு ஊரில் 5 இயர்ஸாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரி, பல் பராமரிப்புங்கும் போது குழந்தைகள்லேருந்து ஆரம்பிப்போம். குழந்தைகளுக்கு எத்த வயசில் பால் பற்கள் முளைக்க ஆரம்பிக்கும்?
2: குழந்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பல்லுன்னு சொல்கிறது வந்து 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளே மொதல் பல் வரும். முதல்ல வரக்கூடியது வந்து கீழ் முன்பல் தான் வரும். மொதல் பல் வந்ததுலேருந்தே நாங்கள் வந்து அந்த டென்டல் ஹைஜீன் அதாவது பராமரிப்புங்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பல் முளைச்சதுலேருந்தே அவங்க தனியாக அதுன்னு ப்ரஷ்ஷு, இந்த சிலிக்கோன் டூத் ப்ரஷ்ஷுன்னு சொல்லுவோம், சாஃப்ட் டூத் ப்ரஷ்ஷஸ் அந்த மாதிரி ப்ரஷ்ஷஸ் வச்சு அவங்க வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும் காலையிலையும் நைட்டும். முக்கியமாக பேபிஸ் வந்து பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும்.
1: எத்தனை வயசில் அந்த பால் பற்கள் ஒன்றுன்னா உதிர ஆரம்பிக்கும்?
2: 6 மாதத்துலேருந்து 2.5 வயசு வரைக்கும் வந்து இந்த பால் பல்கள்னு சொல்கிற பல்களுக்கும், அப்புறம் 6 வயசுலேருந்து ஒவ்வொரு பல்லாக விழ ஆரம்பிக்கும். 6வது வயசுலேருந்து இந்த பர்மனன்ட் டீத்துன்னு சொல்கிறோம்ல அந்த பல்லெல்லாம் வந்து 6வது வயசுலேருந்து முளைக்க ஆரம்பிக்கும்.
1: சரி, பல் ப்ராப்ளம் நிறைய இருக்குது, கேவிட்டி வருது, இது எதனால்? அதுவும் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு வருது.
2: இந்த கேவிட்டிங்கிறது வந்து டென்டல் ஹைஜீனுங்கிறது வந்து அந்த அவேர்னஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை. பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்காங்கன்னா பால் பல் அப்படிங்கிறது எப்படியுமே உதிர்ந்து போகிற பல் தானே, அதனால் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ண தேவையில்லை, அந்த மெயின்டெனன்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, எப்படியும் கொஞ்ச நாளில் விழுந்துரும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. பட் ஆக்சுவலாக என்னென்னா பால் பல்லை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணால் அடுத்து வர்ற பல்கள் வந்து நல்ல பல்களாக வரும். இந்த பல் வந்து கேவிட்டி வந்து இதில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி சப்போஸ் இந்த பல் சீக்கிரமாக தானாக கீழே விழுந்துட்டுன்னு வைங்க, அடுத்தப்போ வர்றது வந்து வேறு இடத்துல முளைக்கலாம், இல்லை முளைக்காமல் போகலாம், இல்லை இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அடுத்து வர பல்ல ஸ்ப்ரெட் ஆகலாம். அதனால் வந்து பேரண்ட்ஸ் பால் பல் அப்படிங்கிறத நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. பால் பல் வந்து பர்மனன்ட் டீத் அளவுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இந்த பல் ஹைஜீன் நல்லா இருந்தால் தான் அந்த பல்லோட ஹைஜீனும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே அந்த ஓரல் ஹைஜீன் ஹேப்ஸ் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். ஸோ அவங்கள அந்த ஏஜ்லேயே அவங்கள வந்து நல்ல டூத் ப்ரஷிங் பண்ணுறது, இப்போ ஏதாவது ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரின்ஸ் பண்ணுறது, காகிள் பண்ணுறது அப்படிங்கிறதே அந்த வயசுலேருந்தே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அவங்க முன்னாடி போய் ஆஸ் அடல்ட்ஸ் அவங்களால ஒரு நல்ல ஹைஜீனை மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் சின்ன பிள்ளைகளுக்கு அப்போவே என்கரேஜ் பண்ணணும்.
1: சரி மேம், பற்கள் வந்து சிலருக்கு ஒரே இடத்துல 4-5 பற்கள் முளைச்சிருது, கீழ்த்தாடையாகட்டும் மேல் தாடையாகட்டும், அது என்ன காரணத்தினால? ரூட்ஸ் வந்து வேற வேற இடத்துல பரவுமா?
2: அப்படி கிடையாது மேடம். அது வந்து நம்மளோட ஜான்னு சொல்கிறோம்ல அந்த ஜா சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பல் வரணும். ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து அந்த ஜாவோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதாவது சின்ன வயசில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த இடத்துல அதாவது 3 பல் இருக்கிற வேண்டிய இடத்துல 4 பல் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தேவையான அளவு இந்த ஜா க்ரோத் இருக்காது. அதனால் அந்த ஜா க்ரோத்தும் டூத் சைஸோட டிஃப்ரென்ஸ்னால தான் அந்த இது வருது. மற்றபடி வேறெல்லாம் வேற மாதிரிலாம் இருக்காது. ஒரு சிலருக்கு என்னன்னா எக்ஸ்ட்ரா பல்களும் வருது, அது ஒரு வகையான இது.
1: அந்த எக்ஸ்ட்ரா பற்கள் எல்லாம் பிடுங்கி எடுத்துடலாமா?
2: ஆமா, அந்த எக்ஸ்ட்ரா

0: பல்கள் வந்து சூப்பர் நியூமரரி டூத்துன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த டூத் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத பல்லு தான். அந்த மாதிரி ஒரு பல் இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ரே அந்த மாதிரி எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த பல்களை எடுத்துடலாம். அப்படின்னா அந்த இந்த பிரச்சனைகள் மற்ற பல்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது.
1: பல் சொத்தையில வந்து அலாய் ஊத்தி அடைக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒன்று வச்சு பல் டாக்டர் அடைச்சி விடுறாங்க. அது எப்படி? ஏன்னா அது வந்து ரூட்டில் ரூட் வரைக்கும் அந்த பல் சொத்தை போயிருக்கும், ஆனால் அவங்க மேலால் அதை அடைச்சிட்டு இனி ஒன்றும் பண்ணாது அப்படின்றாங்க. ஆனால் ஒரு 1-2-3 மாதத்துலேயே அந்த அலாய் வந்து வெளியே வந்துடுது, மறுபடியும் பல் சொத்தை வலிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் டாக்டர்?
0: இது வந்து எப்படின்னா மேலோட்டமாக அடைக்கிறோன்னு சொல்கிறோம்ல, இந்த அலாய் போடுறது மெட்டல் ஃபில்லிங் ஆகட்டும் இல்லை வேறு ஃபில்லிங் ஆகட்டும், இந்த ஃபில்லிங் வந்து பண்ணுறது வந்து வேர் வரைக்கும் போன இன்ஃபெக்ஷனுக்கு பண்ண முடியாது. சூப்பர்ஃபிஷியல், அதாவது மேலோட்டமாக தான் இருக்கணும். அதாவது உள்ள பல்லுக்குள்ளே நரம்பு இருக்கும், நரம்பில் பிடிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் நம்மளால் இந்த ஃபில்லிங் பண்ண முடியும். இந்த அலாய் ஃபில்லிங்காக இருக்கட்டும், இல்லைனா டூத் கலர்ட் ஃபில்லிங்ஸ்ன்னு சொல்லுவோம், அது போடுறது. இப்போ வேரில் போய் பிடிச்சிட்டு அப்படின்னா அந்த மாதிரி பல்களுக்கு வந்து நம்மளால் ஃபில்லிங் போட முடியாது. அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்கு இந்த ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேர். அங்கே நரம்பு வரைக்கும் பிடிச்சிட்டுன்னா ரூட் கனால் பண்ணால் மட்டும்தான் அந்த பல்லை வந்து சரிப்படுத்த முடியும். ரூட் கனால் பண்ணாமல் மேலோட்டமாக அடைச்சானா அந்த வலி வந்து சரியாகும்.
1: பல்லெல்லாம் குழந்தைங்களுக்கு, அது எஸ்பெஷலி டீனேஜ் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உதடு கடிப்பாங்க குழந்த பிள்ளையில், அல்லது விரல் சப்புவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பற்கள் வந்து உயர்ந்துருது, மேல் தாடையில் உதட விட்டு வெளியே தெரிகிற மாதிரி வந்துடுது. அவங்களுக்கு எந்த வயசில் கரெக்டாக அந்த பல்லுக்கு தேவையான கிளிப்பு மாட்டணும் அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போது இப்போ அந்த விரல் சூப்புறது அப்படிங்கிறது வந்து 4 வயசு பிள்ளைங்களுக்கு வரைக்கும் அது வந்து நார்மல் தான், அது வந்து ஒரு ஃபிசியாலஜிக் பிஹேவியர் தான், அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களோட ஒரு செக்யூரிட்டிக்காக, ஒரு சேஃப்டிக்காக அவங்க அது பண்ணிக்கிறாங்க. ஏதாவது ஒரு த்ரெட் இருக்கும் போது, திடீர்னு பயந்தா தனியாக இருக்கும் போது, அதை வந்து அது வரைக்கும் நம்ம டிஸ்கரேஜ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் 4 வயசுக்கு அப்புறமும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணணும். அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த குழந்தைகிட்ட சொல்லணும், இந்த மாதிரி பண்ணாதீங்க, இதனால் என்னென்ன இதெல்லாம் வரும், என்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம், பல்லு வந்து உயர்ந்துரும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணணும். அந்த மாதிரி அதுக்குன்னு நிறைய அப்ளையன்சஸ்லாம் இருக்குது, அதாவது நிறைய அதை வந்து வாயில் மாட்டி விட்டாங்கன்னா அவங்களால வந்து அந்த சூப்பரதை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அப்ளையன்சஸ்லாம் வந்து 6 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 4 வயசு தாண்டி வருதாங்க, அதை வந்து கலட்டி மாட்டுற மாதிரி தான் இருக்கும். முக்கியமானது பேஷண்ட்டை மோட்டிவேட் பண்ணணும். பேஷண்ட் இந்த மாதிரி அதாவது குழந்தைய வந்து மோட்டிவேட் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, அதனால் என்னெல்லாம் பிரச்சனைகள் வர்றதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்கரேஜ் பண்ணணும். அப்படி அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியலன்னா இந்த ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்சஸ்ன்னு கொடுக்கலாம். அது வந்து இந்த 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கே அந்த ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸ் கொடுக்கலாம். அதனால் என்ன ஆகும்னா அவங்க அந்த ஹேபிட் வந்து அங்கேயே நம்ம பிரேக் பண்ணிட்டோம்னா இந்த பல்லு உயர்றது, இந்த உதடு வெளியில் நீண்டிட்டு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. அதை தாண்டி ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இந்த கிளிப்பை போட வேண்டிய தேவையே இருக்காது. ஆனால் நம்மளால் அந்த ஸ்டேஜில் அதை பண்ண முடியல அப்படின்னா 12 வயசு 15 வயசு தாண்டினதுக்கப்புறம்னா பல்லு வந்து உயர்ந்து தான் இருக்கும், அதுக்கு மேலே அவங்களோட க்ரோத் ஸ்டேஜ் இருக்காது. ஸோ நம்ம அந்த அப்ளைன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கிளிப்பு தான் போடணும். அந்த பல்லை உள்ளே தள்ளுறதுக்காக தேவைப்பட்ட பல்லை எதுவும் எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா எடுத்துட்டு கிளிப்பு போடுறது, அது வந்து 15 வயசுக்கு அப்புறம் போடுறது. அந்த 8th 9th படிக்கிற டைமில் போடலாம்.
1: பல்லு வந்து நல்ல பற்களாக வரணும்னு சொன்னால் நல்லா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மார்னிங் வந்து 1 திருப்பு நைட் 1 திருப்பு ப்ரஷ் பண்ணிவிட்டு குழந்தைகளை தூங்க சொல்லணும், அப்போ தான் அவங்களுக்கு பல் பாதுகாப்பாக இருக்கும்னு சொன்னீங்க. அதே இது பீடியாட்ரிக் சர்ஜரி பார்த்தீங்கன்னா அப்பர் கிளஃப்ட் பேலட் வரும், அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு பல் வளர்ச்சி பாதிக்குமா? அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த குழந்தைங்களுக்கு என்னமான பல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க?
0: இந்த கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட்டுங்கிறது வந்து அது பிறக்கும் போதே ஒரு இதாக வர்ற ஒரு
1: அனாட்டமி,
0: அது ஜெனிட்டல் டிஃபெக்ட். ஒரு ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கிடையாது, முதல்ல 2-3 சர்ஜரிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மொதல் ஸ்டேஜில் வந்து அது எந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிறது போட்டு லிப் கிளெஃப்ட் கிளிப் மட்டும்னா வெளியில் மட்டும்தான் இருக்கும், கிளெஃப்ட் பேலட்னா வாய்க்குள்ள அந்த அண்ணாக்குள்ளேயும் அங்கேயும் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா 5-6 மாச குழந்தைக்கு முதல்ல ஒரு ஸ்டேஜ் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும், 1.5 வயசில் அடுத்த சர்ஜரி. அந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் கிளெஃப்ட் கிளிப்புக்கு தனியாக ஒரு சர்ஜரி பண்ணணும், கிளெஃப்ட் பேலட்டுக்கு தனியாக பண்ணணும். அதுபோக இந்த நேசல், அதாவது நோஸ் வந்து மூக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி டீவியேட்டடாக இருக்கும், ஏன்னா அந்த பேலட் வந்து சேராததுனால. ஸோ அதுக்கு ஒரு சர்ஜரி, இந்த மாதிரி எல்லா சர்ஜரிஸும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பண்ணணும். எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம அந்த அவங்களுக்கு வந்து அந்த பேலட் க்ரோத்துக்கு அந்த

0: எக்ஸ்பேன்ஷன் டிவைசஸ்னு கொடுப்போம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு ஆக்சுவலாக அவங்க கண்டினியூஸாக டென்டல் இதிலே தான் இருக்கணும். அந்த சர்ஜரியை பொறுத்து அந்த கடைசி ஃபைனல் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த 15 வயசுலேருந்து 18 வயசில் வர பண்ண வேண்டியிருக்கும். இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த பல் உயர்ந்த பல்லாம் ஒழுங்காக வச்சு அந்த அலைன்மெண்ட் கொண்டு வர்றது வந்து அந்த ஸ்டேஜில் தான்.
1: சரி, எங்கள் பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 7 கொய்யா இலையை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்குவாங்க. காஞ்ச இலந்த பழ கொட்டையை அதையும் இடித்து பவுடர் பண்ணிக்குவாங்க. கிராம்பு ஒரு 10 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சமாக வேப்பிலை தழை, எல்லாத்தையும் நிழலில் உலர்த்தி பவுடர் பண்ணி அதை வச்சு தீட்ட சொல்லுவாங்க. இந்த புகையில் பொடி பீடி சிகரெட்டு இப்படி குடிக்கிறவங்களுக்கு பற்கார ஏற்படும், அதை போக்குறதுக்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உள்ள பேஸ்டில் அப்படி ஒரு கரையும் ஒன்றும் போன மாதிரியே தெரியலையே.
0: என்னது யூஸ் பண்ணாலுமே இந்த புகையில வர இது ஸ்டெயின்ஸ் வந்து போகாது. அந்த புகையில வர ஸ்டெயின்ஸ்க்கு வந்து டென்டிஸ்ட்டிட்ட போய் அந்த ஸ்கேலிங்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அதனால் மட்டும்தான் அந்த டொபாக்கோ ஸ்டெயின்ஸ்லாம் ரிமூவ் பண்ண முடியும். மற்றபடி இந்த பவுடர் அந்த நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இதெல்லாம் ஆமாம் அந்த மாதிரிலாம் கொடுக்காங்களே, அது வேணால் லிட்டாக வேணால் ரிமூவ் பண்ணுமே தவிர, ரிமூவ் பண்ண மாதிரி ஒரு லுக்கு தான் இருக்குமே தவிர, அந்த டொபாக்கோ ஸ்டெயின்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டென்டல் டென்டிஸ்ட்டை தான் போய் க்ளீன் பண்ணால் தான் பண்ண முடியும். மற்றபடி நார்மல் ப்ரஷிங் நார்மல் ஸ்டெயின்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பரான ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாலே போதும்.
1: சரி, இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஸ்டெயின் ரிமூவர் பல் பசை இருக்கா?
0: ஸ்டெயின் ரிமூவர்னால் அது வந்து டென்டிஸ்ட் கிட்ட தான் இருக்குது, அதாவது இன் ஆஃபீஸ் தான் அவங்க வந்து அது ஸ்டெயின் ரிமூவர்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க தேவைப்பட்டால். ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ்னு இருக்கு. இப்போ ஒரு சில ஸ்டெயின்ஸ் வந்து போகவே போகாது, இந்த ஸ்கேல்ஸ்லேயும் போகாது எதுலேயுமே போகாது.
1: இயற்கையிலேயே படிக்கிற பற்காரைகள் மேலே மேல் பற்களில் வரிசையாக படிஞ்சிருக்கும் ப்ரௌனாக, கீழ் பற்களில் கருப்பு கருப்பாக இருக்கும், இந்த மாதிரி ஸ்டெயின்ஸும் டென்டிஸ்ட்டை போய் தான் ரிமூவ் பண்ணணுமா?
0: ஆமாம், கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை போய் தான் ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்கேலிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ இயர் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன். வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லையா, எப்போ உங்களுக்கு வந்து ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருக்குன்னு தெரியுதோ, இல்லைனா அந்த காரை வந்து காரைங்கிறது இந்த கால்குலஸ்ன்னு சொல்லுவோம்ல, லைட் எல்லோயிஷ் கலரில் அந்த பல்லுக்கும் கம்ஸ்க்கும் நடுவில் அப்படி படிஞ்சிக்கிட்டே வரும், அது உங்களால் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ரொம்ப இருக்குது, ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் 2 வருஷத்துக்கு ஒருக்க அந்த அளவுக்கு படியும், ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து 6 மாசத்துக்குள்ளேயே நிறையா படியும். ஸோ அவங்க வந்து 6 மாசத்துக்கு ஒருக்கா ஸ்கேலிங் பண்ணணும். அப்படி அந்த அளவுக்கு இல்லைன்னா அதை பொறுத்து அவங்க பண்ணிக்கலாம்.
1: சரி டாக்டர், பல் வந்து மேடா வயசான ஆயிருக்கும், 40-45 வயசுக்கு மேலே பற்கள் எல்லாம் மேடாயிரும், 1-2 பற்கள் உளுந்திருக்கும். அவங்களுக்கு வந்து பற்கள் வந்து சீரமைப்பு பண்ணணும்னா அது எப்படி அந்த பல்லெல்லாம் கெட்டுறாங்க?
0: இப்போது கீழே விழுந்துட்டு வயசாயிட்டு இல்லைன்னா அநேகமாக யாருக்கு விழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈர பிரச்சனைகள் இருக்கும், கம் ப்ராப்ளம்ஸ், பெரியடோன்டல் ப்ராப்ளம்ஸ் சொல்லும், அவங்களுக்கு வந்து பல் ஆடி விழுந்துடும். அவங்களுக்குலாம் வந்து பல் கெட்டுறது எப்படின்னா, அதுக்கு வந்து கலட்டி மாற்ற மாதிரியான டைப்ஸ் இருக்குது, கிளிப்பு மாதிரி இருக்கும் அதில் பல் இருக்கும், அவங்க டெய்லி வந்து பகலில் அதை போட்டுக்கலாம், நைட்டு கலட்டி வைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உண்டு. அப்படி இல்லைன்னா ஃபிக்ஸ்டு உண்டு. ஃபிக்ஸ்டு எப்படின்னா பக்கத்து பல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த பல்லை லேசாக தேய்ச்சிட்டு அந்த பல் மேலே அந்த பல்லோடு சேர்த்து 3 கவரை அப்படி போட்டு விடுவாங்க, அதுன்னா ஃபிக்ஸ்டு, அதை வந்து பேஷண்டால் ரிமூவ் பண்ணலாம் முடியாது. அந்த மாதிரியா டெய்லி கலட்டி மாட்டணுங்கிற தேவையெல்லாம் இல்லை. அப்படி இல்லையா, இப்போ லேட்டஸ்டானது என்னதுன்னா இம்ப்ளான்ஸ். இம்ப்ளான்ஸ்னால் எங்கே பல் இல்லையோ அங்கே அந்த எலும்புக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ வச்சு, டைட்டானியம் ஸ்க்ரூ வச்சுட்டு அது மேலே கேப் வைக்கிறது.
1: எல்லா பற்களும் சேதமடைஞ்சிருக்கும், அவங்களுக்கு மறுபடி புதிதாக பல் மேல் வரிசை கீழ் வரிசையெல்லாம் கரெக்டாக அது ஃபிட் பண்ணுவாங்க. நீங்கள் இம்ப்ளான்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி பற்களுக்கு அது எதில் செய்யப்பட்டது அந்த மாதிரி பற்கள்?
0: அந்த பல்கள் வந்து அக்ரலிக்னு ஒரு மெட்டீரியலில் செய்கிறாங்க. அதில் வந்து இப்போ நிறைய அட்வான்ஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு, இது இந்த எல்லா பல்லும் விழுந்ததுக்கப்புறம் பேர் வந்து அதுக்கு பேர் கம்ப்ளீட் டென்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். கம்ப்ளீட் டென்சர்ஸ் வந்து கீழேயும் மேலேயும் ஃபுல் செட் பல் வந்து நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அதை வயசான தாத்தா பாட்டிலாம் அதை கலட்டி வைக்கிறது மாட்டுறது அந்த மாதிரிலாம். அது வந்து அதுக்கு 2-3 தடவை அளவு, அது எல்லாமே வந்து அளவு எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த அந்த அக்ரிலிக் மெட்டீரியலில் அந்த பல்களெல்லாம் வந்து ஒரு வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ட்ரையல் பார்க்கணும், பேஷண்ட்டை கூப்பிட்டு பேஷண்ட்டுக்கு அந்த அளவை பார்க்க

0: இந்த பல் சைஸ் போதுமா, கரெக்டாக உட்காருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். அது பேர் கம்ப்ளீட் டென்சர்ஸ்.
1: அப்போது பற்கள் வந்து நேர்த்தியாக அழகாக
0: ஆமாம்
1: பொருத்தப்பட்ட பிறகு பார்க்க வசீகரமாக இருக்கும் இல்லையா?
0: ஆமாம். அந்த
1: பொதுவாக பற்கள் வந்து நல்லா இருக்கணும்னா அதுக்கு கால்சியம் சத்துக்கள் நிறைந்த உணவு எடுத்துக்கணும், அல்லைன்னா பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும். நீங்கள் என்ன மாதிரி உணவுகளை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க?
0: கால்சியம் ரிச் ஃபுட்டு, அப்புறம் வந்து விட்டமின் டி இருக்கணும், போதுமான அளவு விட்டமின் டி இருக்கணும். இப்போது வந்து அதெல்லாம் வந்து எப்போதுலேருந்துனா மதர் வந்து கன்சீவ் ஆகி பேபி வயசில் இருக்கும்போதே அந்த டைம்லேருந்தே ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து அப்போது அந்த கால்சியமோ இல்லைன்னா விட்டமின் டி அவங்களுக்கு ஒரு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு வர்ற பல்கள் வந்து அந்த மாதிரி டெஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும், ஹைப்போப்ளேசியான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து கால்சியம் ரிச் ஃபுட்டு. கால்சியம் ரிச் ஃபுட்டுனா
1: அரிநெல்லிக்காய், சிட்ரஸ், ஆரஞ்சு பழம், அப்புறம் வந்து வேறு எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி இதிலெல்லாம் விட்டமின் சி இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கலாம் மேடம்.
0: விட்டமின் சி எடுத்துக்கலாம். முக்கியமானது வந்து கால்சியம் தான். கால்சியம் ரிச் ஃபுட் வந்து நம்மளுக்கு வந்து கேப்பை மாவு, பயிர் வகைகள், இந்த மாதிரி இதுகள்லாம் நிறைய எடுக்கணும். முக்கியமாக இது வந்து நான் குழந்தைகளுக்கு தான் சொல்வேன், டெய்லி ஒரு வகையான பயிர்,
1: ஸ்ப்ரவுட் பண்ணி
0: ஸ்ப்ரவுட்டட் பயிர், இல்லைன்னா இந்த கேப்பை மாவு, இந்த மில்லட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல,
1: மைனர் மில்லட்ஸ்,
0: ஆமாம்,
1: சிறுதானியங்கள்,
0: சிறுதானியங்கள் மில்லட்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கப்புறம் எள்ளு, எள்ளில் வந்து ஒன் ஆஃப் த ரிச்செஸ்ட் சோர்ஸஸ் கால்சியம்க்கு. ஆனால் அது வந்து பொதுவாக யாருக்குமே தெரியல, எள்ளு வந்து அவ்வளோ ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம்,
1: உடம்புக்கு நல்லது.
0: ஆமாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது, எள்ளு எடுத்துக்கலாம்.
1: அப்புறம் வந்து பல் வந்து ரூட் கெனால் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க. ஒரு பல் வந்து ஆணிவேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அதை ரூட் கெனால் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொன்னீங்க. பல்லு ஈரில் ரத்தம் கசிகிறது, சீல் வடிகிறது, இதெல்லாம் எந்த ப்ராப்ளத்தினால வருது மேடம்?
0: கம் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். கம் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதாவது எல்லாருமே கேவிட்டியை மட்டும் ஒரு பிரச்சனையாக பார்க்காங்க, யாருக்குமே இந்த கம் டிசீசஸோட இது இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியல. இப்போ கேவிட்டி வந்து சுத்தப்பல்லானா நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம், ஆனால் கம் டிசீஸ் வந்ததுன்னா அது வந்து ரிவர்சிபிள் கிடையாது, 100% ரிவர்சிபிள் கிடையாது. இப்போ ஈரில் ஒரு பிரச்சனை வந்து வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஈர் வந்து இறங்கிக்கிட்டே போகும், பல்லுலேருந்து தள்ளி இறங்கிக்கிட்டே போகும். அப்படி ஒரு அளவுக்கு மேலே போகும்போது தான் பல்லு வந்து ஆடி அசைஞ்சு பல்லு கீழே விழுந்துருது. இதை வந்து நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே இதை வந்து மறுபடியும் முன்னாடி இருந்த அளவுக்கு நம்ம ஈரை கூட்டு வரவே முடியாது. ஸோ அதனால அந்த பல்லு சூத்தங்கிறத எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ அதே மாதிரி கம் டிசீசஸ்க்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு தான்
1: சொத்த பல் இருந்ததுன்னா அது பரவுமா மேடம்?
0: ஆமாம், கண்டிப்பாக பரவும். ஒரு பல்லு சொத்த பல்லுங்கிறது வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தானே, அது வந்து ஒரு பல்லில் இருந்துச்சுன்னா அடுத்த பல்லுக்கு, அந்த வாயில் நம்ம வாயில் இருந்தாலே அது ஒரு பல்லுலேருந்து அடுத்த பல்லுக்கு பரும். ஸோ ஒன்று நீங்கள் வந்து பல்லு சுத்த பல்லுனா எல்லாரும் என்ன நினைக்காங்க அப்படின்னா வலி வந்தால் தான் நம்ம வந்து டென்டிஸ்ட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்காங்க. வலி வர ஸ்டேஜில் வந்து அது நரம்பில் போய் பிடிச்சிட்டு இன்ஃபெக்ஷன் வேறு வரைக்கும் போயிடுது. அப்போது வந்து எங்களால் ரூட் கெனால் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பல்லை எடுக்க தான் செய்யணும். எங்களால் ஒரு சாதாரண ஃபில்லிங்கோ எதுவுமே பண்ணாது. அதனால் எல்லாரும் என்ன பண்ணணும்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு தடவை கண்ணாடியில் அவங்க பல்கள்லாம் கண்ணாடியில் பார்க்கணும். எங்கேயாவது ஒரு பிளாக் ஸ்டெயின் இருந்துச்சு இல்லைன்னா கண்டினியூஸாக சாப்பிடும் போது ஒரு இடத்துல ஏதோ மாட்டிக்கிட்டே இருக்குது, ஒரு இடத்துல போய் மாட்டுதுனாலே அங்கே கண்டிப்பாக கேவிட்டியோ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அது என்னங்கிறத போய் டென்டிஸ்ட்டை போய் பார்க்கணும். வலி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.
1: பல் வந்து முக வசீகரத்துக்கு ரொம்ப முக்கியம். புன்னகை பெரிது, புன்னகையை விட புன்னகை இது, அந்த புன்னகை நல்லா இருக்கணும்னா பற்கள் ஒரே சீரமைப்பாக நல்ல அழகாக பளிங்கு மாதிரி இருக்கணும்னு சொல்கிறீங்க. பல் பாதுகாப்புக்கு வேறு என்னென்ன சிகிச்சைகள் பல்ல பொறுத்தவரையில் மேற்கொள்கிறீங்க டாக்டர்?
0: பல் வந்து அழகுக்கு ரொம்ப முக்கியம், அது வந்து ஏஸ்தெட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஏஸ்தெட்டிக் டென்டிஸ்ட்ரியில்
1: சென்ஸ் ஆஃப் பியூட்டி,
0: ஆமாம், அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்று வந்து டீத் அலைன்மெண்ட், பல்லெல்லாம் வந்து ஒரே அலைன்மெண்ட்டில் இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து இந்த ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு பண்ணுறோம்ல, கிளிப் ட்ரீட்மெண்ட், அது வந்து அது. அது போக அதுக்கு அடுத்து வந்து இந்த ஸ்டெயின்ஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பை பர்த் அந்த ஸ்டெயின்ஸ் இருக்கும், இன்ட்ரென்சிக் ஸ்டெயின்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ளோரோசிஸ் ஸ்டெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டெயின்ஸுக்கு வந்து அதை வந்து இது பண்ணுறதுக்காக ப்ளீச்சிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ்னு உண்டு, அந்த ப்ளீச்சிங் டெக்னிக்ஸை வச்சு அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை வந்து அந்த

0: பல்கலாம் அழகா ஆக்கலாம், அதாவது ஏஸ்தட்டிக்கா ஆக்கலாம். அந்த மாதிரி ப்ளீச்சிங்
1: வந்து மேல் தாடை வந்து தூக்கிட்டு இருக்கும் மேல, அதை ஃபேசியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் பண்றாங்க, அதெல்லாம் சரி பண்றாங்க. அந்த அப்பர் ஜாவை கீழே இறக்கி ஃபேஸ்
0: ரீகான்டூரிங்
1: ரீகான்டூரிங் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது பற்கு வரிசையா சீரா அமைவதற்கு வாய்ப்பு இருக்கா?
0: ஆமாம், கண்டிப்பாக. அதாவது இப்போ நம்ம இந்த ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லணும்ல, கிளிப் ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட்டால் வந்து பல்களை ஓரளவு தான் வந்து உள்ளே கொண்டு வர முடியும். இப்போ ரொம்ப எத்து பல்லாக இருந்துச்சுன்னா ஓரளவு ஒரு அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட்ங்கிறதுல கொண்டு உள்ளே கொண்டு வர முடியும். ஒரு அளவுக்கு மேலே, அதாவது நமக்கு ஸ்கெலிட்டல் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மேக்ஸில் அதாவது அப்பர் ஜா இருக்குல்ல, அந்த ஜாவே வந்து ரொம்ப முன்னாடி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பல்ல உள்ளே கொண்டு வந்ததுனால உங்களுக்கு அந்த ஏஸ்தெட்டிக்லாம் இது வராது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து சர்ஜிக்கல் ரீகான்டூரிங் பண்ண வேண்டியிருக்கும். சர்ஜிக்கல் ரீகான்டூரிங்னா அந்த மேல் தாடையே வந்து சர்ஜரி பண்ணி அந்த மேல் தாடையை உள்ளே வச்சு பிளேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது அலைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு அளவுக்கு மேலே இருந்தால் நம்மளால் இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி பண்ணால் கண்டிப்பாக அதோட ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும்.
1: சரி, இது வரைக்கும் பற்கள் பாதுகாப்பு குறித்து பல தகவல்களை விவாகமும் விளக்கமாகவும் சொன்னீங்க. நன்றி டாக்டர்.
0: நன்றி மேடம்.
2: இதுவரை நம் விருந்தினர் பகுதியில் பல் மருத்துவர் உதயா விக்னேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் உமா மீனா. இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெறுகிறது. இதில் பங்கேற்கிறார் வழக்குரைஞர் மினிலா அவள்.
3: இப்போ உள்ள பிள்ளைகள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற தப்பு அப்படின்னு சொன்னோன்னா பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா திமிரத்தான் ஆரம்பிக்கிறாங்க. நான் அவங்க பண்ணது நீங்கள் தப்புன்னு சொன்னால் இல்லை நான் பண்ணது சரி அப்படிங்கிற மாதிரி தான், இல்லை தப்புன்னு சொல்லிச்சுமே அவங்களுக்கு அவங்க நம்மள்கிட்ட வந்து விலகி போகிறாங்க. நீங்கள் பண்ணது சரி தான், ஆனால் நீங்கள் போன இடம் தவறு, நீங்கள் போகக்கூடிய பாதை தவறு, இதை வந்து இப்படி போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது இருக்குது. பிள்ளைகள் வழியில் தான் போக வேண்டியது இருக்குது. ஸோ எனக்கு மொபைல் ஃபோன் வேணும்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்டாங்கன்னு நம்ம என்ன சொல்லணும்னா, சரி கண்டிப்பாக நான் வாங்கித்தரேன், நீ இதை பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ், அதுக்கப்புறம் நம்ம வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்றப்பல வாங்கித்தரும். அதாவது அந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம அதுக்கேற்றப்பல விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது. இப்போ உள்ள குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம ரொம்ப கோவப்பட முடிய மாட்டேங்குது. ஆனால் இதில் உண்மையான விஷயம் என்னென்னா, நம்ம சின்ன குழந்தை இப்போ உள்ள பேரண்ட்ஸ் வந்து என்னென்னா சார் கேட்டவுடனே பொருட்களை வாங்கி கொடுக்குறாங்க. ஆணோ பெண்ணோ பிள்ளைகளை அழுது அடம்பிடிக்க விட மாட்டுக்காங்க. குடும்ப நீதிமன்றத்தில் பெண்கள் வந்தாங்கன்னா என்ன திரும்ப சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்னை அடிக்கவே மாட்டாங்க, என்னை வந்து அப்படி நான் கேட்ட உடனே ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே பிள்ளைகள் கத்தணும், அழணும், அடம் பிடிக்கணும், கோவப்படணும், எவ்வளவு சிரிக்கணும், மெதுவாக சிரிந்த இயல்பெல்லாம் இருந்தால் மட்டும்தான் சாதாரண ஒரு மனிதன். இல்லை அப்படின்னா அது வந்து அவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. எல்லாத்துக்குமே தலையாட்டிகிட்டு இருந்தால் அது குழந்தையே கிடையாது. ஸோ இது இப்படி இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து முதல்ல சில விஷயங்கள் முடியும் முடியாது, அழுது அடம் பிடிச்சாதான் ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்போ தெரியணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் அடிபட்டாலும் வலிக்காது, அவங்களுக்கு பின்னாடி வலிக்காது சார், எவ்வளவுதான் கீழே விடாலும். ஒரு ஸ்டூடெண்ட் சார் தொடர்ந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டே இருந்தாங்களாம். ப்ளஸ் டூவில் வந்து ரிவிஷன் டைம் வந்து அவங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, எக்ஸாம் எழுத போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பரிட்சை எழுத முடியாது. காரணம் என்னன்னா ஃபோர்த் ரிவிஷனில் மார்க் குறைவாயிட்டு. காரணம் நாங்கள் கூப்பிட்டு என்னம்மா பத்து நாள் தான் இருக்குது என்னாச்சு, அவங்க அப்பா வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க மேடம் இப்படி பொண்ணு வந்து பத்து நாள் இருக்குது ஆனால் ஸ்கூலில் நல்லா ஒரு ஓரளவுக்கு டாப்பராக இருக்கா, கூப்பிட்டா போக மாட்டேங்கிறான். இல்லை நான் இது வரைக்கும் நான் வந்து மார்க் குறைஞ்சதே கிடையாது, டென்த்துக்குள்ளே நான் டென்த் மார்க்கு கூட போனதே கிடையாது, என்னால் கீழே போக முடியாது.
4: அந்த ஏற்றுக்கிற தன்மை
3: இல்லை. இப்போ அது காரணம் என்னென்னா, எப்போவுமே பொண்ணு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு விசுவாசம் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல சார், அந்த பொண்ணு வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்து அப்பா வந்து அந்த பொண்ணை வந்து அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. காரணம் பெற்றோர்கள் தான், நீ மார்க் லோவா அதுக்குன்னு நம்ம ஃபெயிலாக சொல்லலை, கம்மியாக எடுத்தாலும் சரி ஓகே உன்னால் முடியும் டூ பெட்டர் அப்படின்னு நம்ம சீரப் பண்ணணும், நீ டாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி சொல்லி அந்த பிள்ளையால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட இல்லை சில விஷயங்களில் நீ இப்போ ட்ராபேக் ஆனால் தான் உன்னால் முன்னேற முடியும் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். முன்னாடி நம்ம எப்படிச்சு கூட்டு குடும்ப சூழ்நிலையில நம்மளை அப்பா பார்ப்பாங்க, அம்மா அத்தை பாட்டி சித்தப்பா சித்தி எல்லாருமே பார்த்துப்பாங்க.
4: அரவணைப்புங்கிறது ரொம்ப இருந்தது.
3: கண்டிப்பு
4: அரவணைப்பு எல்லாமே இருந்தது.
3: அம்மா திட்டுனாங்கன்னா உடனே மாமா அத்தை கேட்பாங்க என்ன குழந்தையே திட்டுறீங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணால் உடனே பாட்டி சத்தம் போடுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி கிடையாது, ஏன்னா நம்ம தனிமையாக வாழ்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பாட்டிக்கு தெரிய மாட்டேங்க, அத்தைக்கு தெரிய மாட்டேங்க, எதுவுமே தெரியும், வீட்டில் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் என்னென்னா நம்ம வந்து பிள்ளைகளை வந்து எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா

ஒர்க்கிங் பேரண்டாக இருக்காங்க. ஸோ அது ஒரு ட்ராபேக்காக இருந்தாலுமே, ஆனால் இப்படியே இன்றைய சூழ்நிலையில் ரெண்டு பேரும் உழைச்சா தான் முடியும். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து ஒர்க், ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணால் தான் பிள்ளைகளால். ஏன்னா இப்போ இப்போ உள்ள விலைவாசி எல்லாம் ஏறிட்டு, யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நம்ம வந்து இன்றைய இயந்திர வாழ்க்கையில் ரெண்டு பேரும் ஓடனா மட்டும்தான் முடியும். அப்போ என்னென்னா, அந்த பிள்ளைகளை வந்து நம்ம அதுக்கேற்றப்பில் வளர்க்கணும். நம்ம கேட்டதும் வாங்கி கொடுக்கக்கூடாது. இப்போ கேட்டுச்சா ஒரு ரெண்டு வாரம் கழித்து வாங்கி கொடுக்கணும், ரெண்டு வாரம் கழித்து வாங்கி கொடுக்கணும். அவங்க பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம லேட்டாக வீட்டுக்கு வருவோம், அதாவது 8 மணிக்கே வருவோம், அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகள் வந்து 6-8 மணி வரைக்கும் என்ன செய்ய தெரியாமல் ஏதாவது செய்வாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதெல்லாம் வாங்கிக்கணும். அதாவது இவங்களுடைய கோபத்தை பிள்ளைகள் வந்து, பிள்ளைகளுடைய கோபத்தை பெற்றோரிடம் காட்டக்கூடாது. இன்னொன்று, அவங்களுடைய இயலாமையை எப்படி சரி செய்வதுன்னு அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா அவங்களுக்கு டைமிங் கண்டிப்பாக ஒர்க்கிங் 6 மணிக்கு அவங்களால வீட்டுக்கு வர முடியாது. அப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் அவங்க வந்து நிறைய வீட்டில், அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, சார் வீட்டில் ஃபோன் வச்சுட்டு போயிருவாங்க, எல்லா வீட்லேயும் ஃபோன் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எல்லா கேம்ஸையும் ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தாங்க, நெட் கார்டு வேறு போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் வந்து என்ன பண்ணால், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போகிற மாதிரி அது சைபர் புல்லிங் போகிறாங்க. இது வந்து சைபர் புல்லிங்கில் குழந்தைகளாக போகலை, பெற்றோர்களாக தள்ளி விடுறாங்க இந்த சைபர் புல்லிங்கில். இது ஒரு வெரைட்டி. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவிழா அப்படின்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஒரு இடம் தான் வரும், கரெக்டு தானே சார்? அப்போ ஒரு சின்ன மரப்பாச்சி பொம்மை, ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பொம்மை, ஒரு சின்ன செப்பு ஜாமம் வாங்கியிருப்பாங்க. அடுத்த திருவிழா வரைக்கும் அது இருக்கும், கண்டிப்பாக அதை விளையாடிக்கிட்டு உடனே கழுகி கரெக்டாக மேலே பறன் மேலேயே எங்கேயோ ஒதுக்கி வச்சுக்கோம். இப்போ அப்படிலாம் கிடையாது, அந்த பிளாஸ்டிக்காக உடஞ்சிட்டா அந்த செட்டோட தூரப்படுவாங்க. காரணம் என்னென்னா, நம்ம வாங்கி கொடுக்குறோம் நிறைய. இப்போ வசதிகள் ஆக நம்ம அது வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் சார். நம்ம என்ன தருமா நினைப்போம், நம்ம அப்பா கேட்டு உடனே வாங்கித்தரல, நம்ம அம்மா கேட்டு வாங்கித்தரல, நம்ம அனுபவிக்காத எல்லா சந்தோஷத்தையும் நம்ம பிள்ளைகள் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய தவறு. இப்போ உள்ள எல்லா அதாவது 90 கிட்ஸ் சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாரும் இப்போ பெற்றோர்களாக மாறிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணுற தப்பு தான் சார். நம்ம தான் நம்ம அனுபவிக்காத எல்லா விஷயங்களும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அப்படி கிடையாது. நம்ம அனுபவிச்ச எல்லா விஷயங்களையும் பிள்ளைகள் அனுபவித்தால் மட்டுமே அவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை பயணிக்க தெரியும். இந்த மாற்றம் கண்டிப்பாக பெற்றோர்களிடமிருந்து மட்டும் ஆரம்பிக்கணும். காரணம் என்னென்னா, நம்ம வந்து முன்னாடி பிறந்தநாளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்க சார். நமக்கு தெரிஞ்சு ஒரு திருவிழா, ஒரு மாரியம்மன் கோயில் திருவிழாவாக இருக்கும், ஏதாவது ஒரு கோயில் திருவிழா இல்லை அப்படின்னா ஏதாவது சர்ச்சு ஃபெஸ்டிவல், அந்த ஒன்றுமே இல்லையா? நிறைய பிள்ளைகளுக்கு அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் சார் புது ட்ரெஸ்ஸு. அதாவது இப்போ உள்ள சூழ்நிலை இது இருந்தால் தான் அடுத்தவங்க மதிப்பாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் கேட்டீங்க, குழந்தைகள் வந்து இதுக்கு இப்படி புது ட்ரெஸ்க்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போது ஃபஸ்ட்டு டே எல்லா பிள்ளைகளும் புது பேக் வைக்கச்சமையும் நம்ம மட்டும் பழைய பேக் வாங்கி கொண்டு போனால் பிள்ளைகள் வந்து அவமானப்படுது. முன்னாடி உள்ள காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் பேக் வச்சுருக்காங்களா, ஆ ஓகே, ஆனால் எல்லா பேக்கையும் விட நம்ம பேக் பழசாக இருக்குது, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பிள்ளைகள். நான் எப்படி பழைய பேக் கொண்டு போவேன், பழைய லஞ்ச் பேக் எப்படி கொண்டு போவோம்? என் பொண்ணே நான் இப்போ எடுத்துக்கிறேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, லாஸ்ட் இயர் வச்ச டென் பேக்ஸ் இந்த தடவை கரெக்டாக இருக்கும்ல பாப்பா அப்படின்னா, அது எப்படிமா போன வருஷம் உள்ளது இந்த விஷயம் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்குறான். இல்லை இதில் தான் நான் அம்மா சாப்பாடு சாப்பிட்டா சாப்பிடு அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்து விட்றோம். ஆனால் இதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம தான் வந்து என்னென்னா பிள்ளைகளுக்கு இதை சொல்லி புரிய வைக்கணும். ஒரு பொருளை உடைச்சாங்கன்னா சரி உடஞ்சது உடஞ்சதாக இருக்கட்டும், புதுசு வாங்கித்தாரேன்னு சொல்லக்கூடாது. உடஞ்சி போச்சு இல்லை இனிமேல் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பழகுங்க. நம்ம வந்து என்னென்னா அந்த நோங்கிறது நம்ம முதல்ல நம்ம பேரண்ட்ஸ்லேருந்து வரணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா புரோட்டா அப்படின்னா மாதத்துக்கு ஒருடவே இல்லை சார், 6 மாதத்துக்கு ஒருடா தான் கிடைக்கும். இப்போ அப்படி கிடையாது, நினச்சா புரோட்டா ஃப்ரைட் ரைஸ். இப்போ நம்ம வீட்டில் ஒரு அறுசுவை உணவுனா என்னைக்காவது உணர்ந்த அறுசுவை, அதாவது வயது வசதியானவங்களும் சரி முடியாதவங்களும் சரி கண்டிப்பாக அறுசுவை உணவு என்னைக்கா ஒரு இல்லைன்னா கல்யாண வீட்டில் எல்லா நாளும் கிடைக்கும். அசைவ உணவு அப்போ நம்மளுடைய நம்மளுடைய செலவினங்கள் அதிகமாகுது. நீங்க சொன்ன மாதிரி இந்த நவீனமாக்கல் வாழ்க்கையை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். இது வாழ்ந்தாதான் நம்மை பிறர் மறப்பாங்க, இப்படி வாழ்ந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி நம்மளாக ஒரு மனிதக்குள் நம்ம திணிச்சிருக்கோமே தவிர, நம்ம தான் திணிச்சிருக்கோம், யாரும் நம்மளை திணிக்கல. நம்மளா அதை உள்ள போய் அதை அடப்பட்டு வந்திருக்கோம். இப்படி இருந்தாதான் நம்ம நல்லா இருப்போம், நம்ம சந்தோஷமா இருப்போம், இப்படி இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும்னு சொல்லி நம்ம ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வந்திருக்கோம். ஏசிக்குள்ளே இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியாது சார், கண்டிப்பாக கிடையாது. சூரிய ஒளியிலும் வரலாம், சூரிய ஒளி இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இப்போது லைஃப் வந்து அப்படி ஆயிட்டு, இந்த ஆங்கில வழியில் படித்தா தான் படிப்பும் கிடையாது, தமிழ் வழியில் படித்தா தான் படிப்புங்களா, ரெண்டையுமே கற்றுக்கலாம் அவங்கவுங்க வசதியே. ஸோ எல்லாமே நம்மளுடைய கையில், நம்மளுடைய மனமும் இதுதான் காரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவ இறுதி பருவம், அது மட்டும் இல்லாமல் பள்ளி இறுதி பருவம்னா அவங்களுக்கு தெரிந்த ஒரு பெண் குழந்தைகளுக்குன்னா அவங்க தெரிஞ்ச விஷயங்களை பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லி கொடுக்கலாம். ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலில், இப்போ நிறைய ஸ்கூலில் வந்து பெண் கல்வி அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பீரியட் வச்சிருக்காங்க சார் நிறைய ஸ்கூலில். ஸோ அந்த பிள்ளைகளுக்கு வந்து 18 வயதுக்கு அப்புறம் உடல் ரீதியான மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்கள், அவர்களுடைய பருவ ரீதியான மாற்றங்கள், மூணுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். அதாவது என்னென்னா உங்களுக்கு

0: தெரியும். மூணுமே மூணு வித்தியாசம், மூன்று மாற்றங்களையும் நிறைய ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய அரசு வந்து கட்டாயமா இந்த விழிப்புணர்வை செயல்படுத்தும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாகவும் ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் என்ன ஸ்கூல்ஸ் அதாவது 15, 16, 17 இந்த மூன்று மாணவர்களுக்கு கண்டிப்பா நீங்க விழிப்புணர்வு கொடுக்கணும். ஏன்னா அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த மூன்று வயதுல உள்ள பெண்கள் மட்டும்தான். இந்த கொடுக்கங்க அதே மாதிரி 19, 20, 21 இந்த மூன்று மாணவிகளுக்கும் கல்லூரி இறுதி ஆண்டு முதல் ஆண்டு முதல் ஆண்டிலே பாதி பெண் குழந்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து தடமறி போகிறாங்க. அதே மாதிரி கல்லூரி இறுதி ஆண்டுலேயும். ஸோ இறுதி ஆண்டு மாணவர்கள் எப்படி அப்படின்னா இதே மாதிரி நாங்கள் விழிப்புணர்வு நிறையவே கொடுக்குறோம். அந்த பிள்ளைகளுக்கு சட்டத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிடணும். சட்ட விழிப்பு சட்டத்தில் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கான ஆக்ட்ஸ் நிறைய இருக்குது, உங்களுக்கு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆக்ட்ஸ் இருக்குது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது, மற்றபடி விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இருக்குது, எவ்வளவோ உங்களுக்கு உங்களுக்கு ஆசை ஒர்க்கிங் கேர்ள்ஸ் தான் உங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இருக்குது, எவ்வளோ எல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, எல்லா ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டாங்க. இவ்வளவு சட்டங்கள் நம்மளை பாதுகாக்க அதே மாதிரி இவ்வளவு சட்டங்கள் எங்களை பாதுகாக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தடம் போடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பாதிக்கு பாதி இயந்திரமயமாக்கல், இணையதள வளர்ச்சி. நமக்கு எது தேவை மட்டும்தான் சார் நம்ம எடுக்கணும். இது நம்ம இது எடுத்தால் நான் சந்தோஷமாகவேன்னு அவங்க நினைக்கக்கூடாது. எது இருந்தாலும் நான் சந்தோஷமாகும் என்னுடைய மனது அப்படிங்கிற இதில் சொசைட்டியில் பிள்ளைகள் இருந்தால் தான் பிள்ளைகள் வளரும். நம்ம சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 18 வயது வரைக்கும் அது குழந்தை தான் சார், ஆணோ பெண்ணோ 18 வயது வரைக்கும் அவங்க குழந்தைகள் தான்,
1: குழந்தை தான்.
0: அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு சராசரியான ஒரு ஆண், 18 வயது நிரம்பியதுக்கு அப்புறம் தான் 18 வயதான ஒரு பெண், 18 வயது அப்புறம் அது பெண். 18 வயது வரைக்கும்
1: குழந்தை தான், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குழந்தை தான்.
0: எங்களுடைய சட்டப்படி அதுதான் சார், குழந்தை தான். என்ன தப்பு பண்ணாலும் சரி அது குழந்தை குழந்தை தான், 18 தான். 18 வயதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வயதிற்கு வயது முதிர்ந்தோர், அதாவது வயதிற்கு அடல்ட், நீங்க சொன்ன மாதிரி அடல்ட் சென்ஸ் அப்படியே அடல்ட்டுக்கு வந்துருவாங்க. அது வரைக்கும் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை தான். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ நிறைய நம்ம விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் இருக்கும். சட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நிறைய இப்போ போக்சோ ஆக்ட் தான் நிறைய இருக்கு அவங்களுக்கு. ஸோ போக்சோன்னு பார்த்தீங்கன்னா 18 வயதிற்குள்ள ஆணோ பெண்ணோ இந்த ரெண்டு பேரில் யாரை யாரை துன்புறுத்தினால் அது போக்சோ ஆக்ட், நிறைய பேர் நினைச்சிருக்காங்க பெண்களுக்கு மட்டும்தான் போக்சோன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக கிடையாது. ஆண்களை இது பண்ணாலும் போக்சோ, ஏன்னா 18 வயது கீழே வரைக்கும் அவங்க குழந்தைகள், குழந்தைகளுக்கு ரீதியான வன்முறை சட்டம் அது. ஸோ நீங்கள் 18 வயதிற்கு உட்பட்ட ஆணோ பெண்ணோ இருவரும் பாதிக்கப்பட்டாலும் அந்த சட்டத்தின் கீழில் நம்ம நிவாரணம் கூறலாம்.
1: நன்றி மேடம்,
0: ரொம்ப நன்றி சார்.
2: இதுவரை வளரிளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் வழக்குரைஞர் மினிலா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் பங்கேற்றவர் ஆர். தியாகராஜன். இன்றைய எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டது என் உயிர் தோழி. அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப்

0: விஜய் வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் தாவைக்கா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்களின் பதவி உடனடியாக பறிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். தனது தலைமையிலான அரசு வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுவதன் அவசியத்தை வலியுறுத்திய முதலமைச்சர், எவ்வித பாரபட்சமும் இன்றி தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் செல்வதை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பி வி நாகரத்னா, ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு, எனவே 3வது மொழியை 9ஆம் வகுப்பில் அறிமுகம் செய்ய வேண்டாம் என வாய்மொழியாக மத்திய அரசை அறிவுறுத்தியுள்ளது. 5 அல்லது 6ஆம் வகுப்புகளில் 3வது மொழி கொண்டுவரப்பட்டால் மாணாக்கரால் அதனை சமாளிக்க முடியும் என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை இன்று நடைபெறுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளத்தை இவ்விழா கொண்டுவரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நாட்டின் எல்லைப்பகுதிகள் பாதுகாப்பாக இருப்பதோடு தொடர் இணைப்பிலும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எல்லை சாலை அமைப்பு தொழில்நுட்ப கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேம்படுத்தப்பட்ட கட்டமைப்பே வளர்ச்சியடைந்த நாகரிக சமூகத்தின் முத்திரையாக திகழ்கிறது என்றார். இன்றைய கட்டமைப்பு வரும் ஆண்டுகளில் நாட்டின் நாகரிக வளர்ச்சியை பறைசாற்றும் என்று கூறினார். கடைக்கோடி பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நாட்டின் வளர்ச்சி நீரோட்டத்தில் இணைந்திருப்பதை உறுதி செய்வதே மத்திய அரசின் இலக்கு என்று குறிப்பிட்டார். தொழிற்சாலைகள், கல்வித்துறை, பொறியாளர்கள், நிர்வாகத்தினர் ஆகியோர் இணைந்து அறிவுசார் திறனுடன் கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்ல அவர் அழைப்பு விடுத்தார். ரோக்டாங் அட்டல் குகைப்பாதை, உர்லிங்காவின் அதி உயர மோட்டார் வாகன சாலை, 13,000 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள சேலா குகை போன்றவை எல்லை சாலை அமைப்பு படையினரின் திறனுக்கு சான்றாக திகழ்கிறது என்று அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். பொறியியலின் புதுமைகளான இந்த கட்டமைப்புகள் நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி வடிவமைக்கப்பட்டதற்கு எல்லை சாலை அமைப்பினரை திரு ராஜ்நாத் சிங் பாராட்டினார். நாட்டு மக்களுக்கு எளிதான, விரைவான, வெளிப்படையான சேவைகளை வழங்கும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகர் துணை அஞ்சலகத்தில் பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இதன் மூலம் சுற்றுவட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகள் அருகாமையிலேயே கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சென்னை மணலி எண்ணெய் நிறுவன வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழாவை மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்று சுற்றுச்சூழல் உறுதிமொழி ஏற்றனர். உணவு பாதுகாப்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று மத்திய உணவுத்துறை செயலர் திரு அவினாஷ் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 17வது உணவு வர்த்தக தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான உணவு வகைகளை முன்னெடுத்துச் சென்று பொறுப்புத்தன்மையுடன் கூடிய பதப்படுத்தும் நடைமுறைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் அதிக செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் வண்ண அப்பள விற்பனைக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. வண்ண அப்பளம் உட்கொள்வதால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உளுந்து, அரிசியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அப்பளத்தை விற்க தடை இல்லை என்றும் உணவுத்துறை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திரு

திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் லாக்கு பணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லாக்அப் மரண வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உடல் நலக்குறைவு காரணமாகவே புழல் சிறை கைதி உயிரிழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். பாஜகவுடன் இணைந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற திமுக முயற்சி செய்வதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். பழனி நில மோசடி வழக்கு தொடர்பாக மாநில அரசில் யாருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கூறினார். பழனி நில முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கட்டாயம் கைது செய்யப்படுவார்கள் என்றார். தமிழ்நாட்டில் அரசு விளையாட்டு விடுதிகளில் மாணாக்கருக்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், உலகத்தரம் வாய்ந்த பேட்மிண்டன் அகாடமி சென்னையில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், கடந்த 60 நாட்களில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் விளையாட்டுத்துறை சார்ந்த

0: என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், உலகத்தரம் வாய்ந்த பேட்மிண்டன் அகாடமி சென்னையில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், கடந்த 60 நாட்களில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் விளையாட்டுத்துறை சார்ந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சட்டப்பேரவை மற்றும் மக்களவை உறுப்பினர்களுக்கு விரைவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கான தண்ணீரை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று திறந்து வைத்தார். 120 நாட்களுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் மூலம் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள 10,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் 22வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி, இவ்விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் உருவப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதாக எமது தஞ்சை செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கும்பகோணத்தில் கடந்த 2004வது ஆண்டு நிகழ்ந்த பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் 22வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. தீ விபத்து நிகழ்ந்த பள்ளி முன்பு உயிரிழந்த குழந்தைகளின் உருவப்படங்கள் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு பெற்றோர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004வது ஆண்டு ஜூலை 16வது தேதி நிகழ்ந்த இந்த தீ விபத்தில் 94 குழந்தைகள் உயிரிழந்தனர். நினைவு நாளையொட்டி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண் இயந்திரங்கள் வாடகை திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்கும் திட்டத்தில் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போதுள்ள வேலையாட்கள் பற்றாக்குறையினை சமாளித்து வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் செய்து முடிப்பதற்கு வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கப்படுகிறது. இந்த இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை வாடகைக்கு பெறுவதற்கு இ வாடகை 2.0 செயலி மூலம் வீட்டிலிருந்தே முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் முறையான அனுமதி பெறாமல் செயல்பட்ட 20க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறை ஆலைகள் மூடி சீல் வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதில் பணியாற்றும் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் விழுப்புரம் மண்டல போக்குவரத்து அலுவலகம் முன்பு இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் பரவநந்தல் கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் செங்கம் குப்பநத்தம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து தடைப்பட்டது. நெல்லை மாவட்டம் மானூர் கிராம பகுதிக்குள் கரடி நடமாட்டம் தென்படுவதால் அதனை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை அருகே அமைந்துள்ள மானூர் தெற்கப்பட்டி கிராமத்தில் கரடி ஒன்றின் நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று இரவு நேரத்தில் இந்த கரடி கிராமத்து தெருக்களில் உலாவரும் காட்சிகள் அங்குள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளன. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. மலைப்பகுதியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கிராமத்திற்குள் கரடி புகுந்துள்ளதால் பொதுமக்கள் வெளியில் நடமாட அச்சமடைந்துள்ளனர். அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடக்கும் முன் வனத்துறையினர் உடனடியாக இப்பகுதியில் கூண்டு வைத்து கரடியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 15 மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று மாலை 5:30 மணிக்கு நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். CBSE பள்ளிகளில் 9வது வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55 ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி கேட்கும் முன்
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேயர்களே, 2:55 வானிலை

0: 5:30 திரைகாலம், 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வனை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாலம், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: சரியான முறையில் கால்நடைகளுக்கு அடர்த்தி உணவு அளிக்கும் போது ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படும் பால் காய்ச்சல், கீட்டோசிஸ், மடிநோய் ஆகியவற்றை தடுக்கலாம். மேலும் தேவைக்கு அதிகமாக மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்தை அளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அஜீர்ண கோளாறை தவிர்க்க அடர்த்தி உணவை மாடுகளுக்கு அளிக்கும் போது இருவேளையாக பிரித்தோ அல்லது நறுக்கப்பட்ட பசுந்தீவனம் உலர்த்தீவன பொருட்களுடன் கலந்தோ அளிக்கப்பட வேண்டும்.
3: கால்நடைகளுக்கு அடர்த்தீவனத்தின் அவசியம் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி வந்தீஸ்வரன் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இன்றிரவு 8:05-8:30 திரைகாலம், 8:15 ஒடிஷா பூரி ஜெகநாத் ஆலயத்தில் நடைபெறும் வருடாந்திர ரத யாத்திரையின் வானொலி தொகுப்பு டெல்லியிலிருந்து அந்த செய்தி கேட்கலாம். 9:30 நாடக மலர் பூமிகா நாடகம், எழுதியவர் ஜி சம்பத்குமார் அவர்கள். 10:00 காற்றோடு கலந்திரவா.
4: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
5: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
4: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31.
6: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
5: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
6: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
5: இந்த கதையில் மாற்றமில்லை,
6: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
5: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
6: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
5: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 2:37:30. திரைக்காணத்தில் இனி SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியுள்ள பாடல் மைடியர் மார்த்தாண்டன் திரைப்படத்திலிருந்து.

ஒலித்த குரல்களில் ஊருவிட்டு ஊரு வந்து திரைப்பட பாடல்.

0: திரைகாலத்தில் நிறைவாக உறுதிமொழி திரைப்படத்திலிருந்து இளையராஜா பாடியுள்ள பாடல்.
1: தினக்கு தினக்கு தம் தினதம் தம் தினக்கு தினக்கு தம் தம்
2: தினக்கு தினக்கு தம் தினதம் தம் தினக்கு தினக்கு தம் தம்

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. தமிழகத்தில் திருவள்ளூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசியது. தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்திருந்தது. வேலூரில் அதிக அளவாக 41.6 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்த அளவாக 22.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். நாளை தொடங்கி இம்மாதம் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த

0: 24 மணி நேரத்திற்கு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பம் மற்றும் ஈரப்பதமான சூழல் நிலவக்கூடும். அதிகால வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 32.5 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
3: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
4: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
3: அது என்ன 2020 பிரேக்?
4: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
5: தோல் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இத்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று மீண்டும் இன்று மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடக்கமாக குரலமுதம் கேட்போமா?

0: வலிமை மிகுந்த அரசனின் கோபத்திற்கு ஆட்பட்டவர்கள் தப்பி எங்கே சென்றாலும் எப்படியும் அவர்களால் உயிர் வாழ முடியாது. குறள் எண் 895, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: யாண்டு சென்று யாண்டும் உளராகா வெந்து பின் வேந்து சிறப்பட்டவர்.
0: வலிமை மிகுந்த அரசனின் கோபத்திற்கு ஆட்பட்டவர்கள் தப்பி எங்கே சென்றாலும் எப்படியும் அவர்களால் உயிர் வாழ முடியாது. குறள் எண் 895, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறள் அமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலிவிழா வருவது திரைகானம் முதல் பாடல். சிட்டிசன் படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் சங்கர் மகாதேவன், சாதனா சர்கம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: மதியலை 720 KHz வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்த பாடல் ஆஞ்சநேயா படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் உதித் நாராயண், ஹரிணி.

0: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: திரைகான தெளிநீ வரலாறு படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சாதனா சர்க்கம்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம் மாலை 6:40. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு திரைகானம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில். 7:25 பண்ணச்செய்தி. 7:30 உழவர் உலகம். கால்நடைகளுக்கு அடர்த்தீவனத்தின் அவசியம் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி வந்தேஸ்வரன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 8:30, 9:15 இந்த நேரங்களில் திரைகானம். 8:15 ஒடிஷா பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் நடைபெற்ற வருடாந்திர ரத யாத்திரையின் வானொலி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 நாடகமலர் பூமிகா நாடகம். எழுதியவர் ஜி சம்பத்குமார் அவர்கள். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. 101.4 ரெயின்போ பண்பலையில் 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 FM கோல்டில் மாலை 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ். டைம் த ஒன்லி ரிசோர்ஸ் வி கான்ட் ரீசைக்கிள். உரை வழங்குபவர் ஏ ஹீரா. மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் டி ஜொஹன்னா மேரி. மியூசிக்கல் டேலண்ட் சஹானா கார்த்திக் பாட்டு. நெல்சன் மண்டேலா ஏ சிம்பிள் ஆஃப் கரேஜ் அண்ட் ஹோப். எஸ் ஆர் விபீஷ்ணவ் அவர் வழங்கும் உரை. 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கண்ட்ரி வாய்டு. 9:45 இன்சைட்ஸ். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகானம். இதை தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள். மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில். நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை 19 காலை இதில் காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:35 உங்கள் கவனத்திற்கு சர்வதேச நீதி தினம் குறித்த சிற்றுரை. 7:45 நகர வலத்தில் பாஸ்போர்ட் மற்றும் ஆதார் புதிய விதிமுறைகள் அமல் எனும் தலைப்பில் பி வீரமணி எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:30 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 மத்திய அரசின் கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குனர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 9:00 அரங்கிசையில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை. வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 இலக்கியம் பேசுவோம்.

0: உரநானூற்றில் பெண்பார் புலவர்கள். நேர்முகத்தில் பங்கேற்பவர் முனைவர் சே. ஜபஜோதி புஷ்பம் அவர்கள். உரையாடுபவர் பொன்சந்திரன். பகல் 12:10 சங்கீத சாரல். பவதாரிணி அனந்தராமன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் வானிலை இயக்க திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 இன்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என். சுலோச்சனா. எழுத்தின் இசை கவிஞர் குழந்தை அனிதா வழங்கும் உரை. நலமாய் வளமாய் உரை வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதை அரங்கம் ஆகியவை. 2:15 திரைகாணம். 2:35 சேர்ந்து செய்ப்பாடற் பயிற்சி. ஒரிய மொழிப்பாடல் இயற்றியவர் கே. சி. பாணிக்கிரகி. இசை அக்ஷயகுமார் மொகந்தி. 6:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர். நந்தகோபால். 9:30 அரங்கு செயல் திருசூர் வி. ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு. எம். சந்திரசேகரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே. சிவராமன் அவர்கள் மிருதங்கம். டாக்டர் எஸ். கார்த்திக் அவர்கள் கட்டம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. Union Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan has said that India has recorded a production of 376 million tons of food grains and 377 million tons of horticultural produce this year, despite challenges like climate change. Addressing a press conference in New Delhi, Mr. Chauhan said that the scientists are now going directly to the fields to work alongside the farmers. He highlighted that under Khet Bachao Abhiyan, 1,657 scientific teams reached out to 728 districts, specifically those likely to be affected by El Nino, and engaged with around 1 crore farmers. India has crossed the 1 billion mark in social protection coverage in a social media post. Union Labour and Employment Minister Dr. Mansukh Mandaviya said that India's social protection coverage has expanded from 19% in 2015 to 68.4% in 2026, bringing more than 100 crore citizens under the umbrella of social protection framework. He said this reflects the Narendra Modi government's commitment to Sabka Saath, Sabka Vikas. National Security Advisor Ajit Doval has underscored the need for closer regional cooperation to tackle evolving security challenges amid global geopolitical conflicts. He said BIMSTEC member states need to work together and take decisive actions for their mutual benefit. Mr. Doval was speaking at the 5th meeting of the BIMSTEC National Security Chiefs in New Delhi today.
2: BIMSTEC's long-standing goals of regional security, connectivity, capacity building, and economic security should continue to drive our collective efforts. For India, BIMSTEC represents our vision of neighborhood first, our commitment to Act East policy, and the Mahasagar vision, which stands for mutual and holistic advancement for security and growth across regions.
1: Prime Minister Narendra Modi will flag off India's first hydrogen train between Jind and Sonepat at Jind railway station tomorrow during his visit to Haryana. Designed, engineered and integrated in India, the train has been developed using indigenous technology, reflecting the country's growing capabilities in advanced railway engineering. The launch marks a significant milestone in the country's transition towards clean and sustainable mobility in the railway sector. The sacred city of Puri in Odisha is immersed in an ocean of devotion as the world-renowned Rath Yatra of Lord Jagannath is progressing with immense religious fervor. The ceremonial pulling of the three majestic chariots of Lord Jagannath, Lord Balbhadra and Devi Subhadra commenced this afternoon following the completion of the sacred Pahani Bijay and Chera Pahana rituals. Lakhs of devotees are participating in the pulling of the colossal wooden chariots along the Borodonda towards the Sri Gundicha temple, revered as the maternal aunt's abode of the sibling deities. Meanwhile, one devotee lost his life and several others sustained injuries in a stampede during the Rath Yatra. The injured were immediately evacuated by emergency response teams and shifted to nearby hospitals. The district administration, police and fire services swiftly launched rescue and crowd management operations to restore normalcy.

0: முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வீற்றிருந்த பல்லக்கு நிலாமுற்றத்தை நோக்கி வந்தது. அங்கே வந்த பிறகு இருந்த அமளி துமளியை பார்த்தவுடன் ஆழ்வார்க்கடியான் அவர் காதிலே ஏதோ கிசுகிசுக்க, அவர் உடனே அமளி துமளிக்கு காரணமான வந்தியத்தேவனையும் பினாகபாணியையும் சிறைப்பிடிக்கும்படி சொன்னார். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை நோக்கி ஜாடை செய்யவே அவன் தன்னை சிறைப்படுத்தும் போது சும்மா இருந்தான். அனிருத்தர் மேல் மாடத்துக்குச் சென்றார். அங்கு நின்றபடி ஜனங்களை பார்த்து,
1: உங்களுடைய கவலையும் கோபத்தையும் நான் அறிவேன். சக்கரவர்த்தியும் ராணிமார்களும் உங்களைப் போலவே துயரத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். அவர்களுடைய கவலையை அதிகப்படுத்தும்படியான காரியம் எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். இளவரசரை தேடுவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்திருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அமைதியாக வீடு திரும்புங்கள் என்று கூறினார்.
2: சக்கரவர்த்தியை நாங்கள் பார்க்கணும், சக்கரவர்த்தி பழையாறைக்கு திரும்பி வரணும்
0: என்று கூட்டத்தில் ஒருவர் கூறினார். இலங்கையில் உள்ள எங்கள் ஊர் வீரர்கள் கதி என்ன என்று இன்னொருவர் கேட்டார்.
1: சக்கரவர்த்தி தஞ்சை அரண்மனையில் பத்திரமாயிருக்கிறார். அவர் தங்கியுள்ள அரண்மனையை இப்போது வேளக்கார படையினர் இரவு பகல் என்று காவல் புரிகின்றனர். கூடிய சீக்கிரத்தில் சக்கரவர்த்தியை இந்த நகருக்கு நானே அழைத்து வருகிறேன். இலங்கையில் உள்ள நம் வீரர்களை பற்றியும் உங்களுக்கு கவலை வேண்டாம். ஈழத்து போர் நமக்கு பூர்ண வெற்றியுடன் முடிந்துவிட்டது. நம் வீரர்கள் விரைவில் திரும்பி வந்து சேருவார்கள்
0: என்று முதன் மந்திரி அறிவித்ததும் கூட்டத்தில் பெரும் உற்சாக ஆரவாரம் ஏற்பட்டது. சுந்தர சோழரையும் அன்பில் அனிருத்தரையும் வாழ்த்தி கொண்டு ஜனங்கள் திரும்பலானார்கள். முதன் மந்திரி பெரிய மகாராணியை பார்த்து,
1: தேவி, தங்களிடம் மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பேச வேண்டும். அரண்மனைக்குள் போகலாமா
0: என்றார்.
1: இளவரசியை திரும்பி பார்த்து, அம்மா, உன்னிடம் பிற்பாடு வருகிறேன்
0: என்று கூறியதும் குந்தவை தன்னுடைய இருப்பிடத்துக்கு புறப்பட்டாள். அவளுடைய மனத்தில் இப்போது பல கவலைகள் குடிகொண்டன. சோழ சாம்ராஜ்யத்தில் யாராவது ஒருவரிடம் குந்தவை பயம் கொண்டிருந்தாள் என்றால் அவர் முதன் மந்திரி அனிருத்தர்தான். கழுகு பார்வையுள்ள மனிதர் அவர். புறக்கண்களினால் பார்ப்பதைத் தவிர எதிரே உள்ளவர்களின் நெஞ்சிலும் ஊடுருவி பார்த்து அவர்களுடைய அந்தரங்க எண்ணங்களை அறியும் ஆற்றல் படைத்தவர். அவருக்கு எவ்வளவு தெரியும் எவ்வளவு தெரியாது, அவரிடம் எதை சொல்லலாம் எதை சொல்லாமல் விடலாம் என்பதை பற்றி இளைய பிராட்டிக்கு ஒரே குழப்பமாயிருந்தது. வானர்குல வீரரையும் பினாகபாணியையும் சேர்த்து அவர் சிறைப்படுத்தும்படி கட்டளையிட்டது இளவரசிக்கு ஆத்திரத்தை உண்டு.

0: எண்ணியது. அதை வெளிக்காட்டிக் கொள்ளவும் முடியவில்லை. அந்த மாபெரும் ஜனக்கூட்டத்தின் முன்னால் வந்தியத்தேவனுக்கு பரிந்து பேசவும் முடியவில்லை. என்னிடம் பிற்பாடு வருகிறாராமே, வரட்டும் வரட்டும், ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று மனத்தில் கருவிக்கொண்டே தன் அந்தப்புறத்தை நோக்கி விரைந்து சென்றாள். செம்பியன் மாதேவி சோழ சாம்ராஜ்யத்தில் அனைவருடைய பயபக்தி மரியாதைக்கும் உரியவராயிருந்தவர். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரும் அதற்கு விலக்கானவர் அல்ல. ஆனாலும் அம்மூதாட்டி இச்சமயம் ஏதோ ஒருவித பயத்துடனேயே நடந்து கொண்டார். அனிருத்தர் ஆசனத்தில் அமர்ந்த பிறகே தாம் அமர்ந்தார்.
1: ஐயா, சில காலமாக என் தலையில் இடிமேல் இடி விழாக விழுந்து கொண்டிருக்கிறது. நீரும் அத்தகைய செய்தி ஏதேனும் கொண்டு வந்தீரா, அல்லது ஆறுதலான வார்த்தை சொல்லப் போகிறீரா என்று வினவினார். அம்மடி, மன்னியுங்கள், தங்கள் கேள்விக்கு என்னால் விடை சொல்ல முடியவில்லை. நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை தாங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தை பொறுத்திருக்கிறது
0: என்றார் தந்திரத்திலே தேர்ந்த மாதிரி.
1: பொன்னியின் செல்வனை பற்றி செய்தி உண்மைதானா ஐயா? என்னால் நம்பவே முடியவில்லையே. அருள்மொழிவர்மனை பற்றி நாம் என்னவெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தோம். இந்த உலகத்தையே ஒரு குடை நிழலில் ஆளப் பிறந்தவன் என்று நாம் எத்தனை தடவை பேசியிருக்கிறோம். பெருமாட்டி, ஜோசியர்கள் அவ்விதம் சொல்வதாக தாங்கள் என்னிடம் கூறியது உண்மைதான். அடியேன் தங்களை மறுத்தும் பேசியதில்லை, ஒத்துக்கொண்டும் பேசியதில்லை.
2: அது போகட்டும், இப்போது சொல்லுங்கள், பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் கொள்ளை கொண்டு விட்டது நிச்சயம்தானா?
1: நிச்சயம் என்று யார் சொல்ல முடியும் தாயே? அம்மாதிரி செய்தி நாடு நகரமெங்கும் பரவியிருப்பது நிச்சயம்.
2: அது உண்மை என்று ஏற்பட்டால் இந்த சோழ நாட்டின் கதி என்ன? எத்தகைய விபரீதங்கள் ஏற்படும்?
1: விபரீதங்கள் அது உண்மை என்று ஏற்படும் வரையில் காத்திருக்கப் போவதில்லை என்று தோன்றுகிறது.
2: ஆம் ஆம், விபரீதம் நேரிடுவதற்கு வதந்தியே போதுமானதுதான். இந்த பழையாறை நகர மக்கள் இவ்வளவு ஆத்திரங்கொண்டு திரளாக அரண்மனைக்குள் பிரவேசித்ததை இதுவரையில் நான் பார்த்ததில்லை.
1: படையாறையில் மட்டும்தான் இப்படி நடந்ததென்று கருத வேண்டாம். தஞ்சாவூர் நகரம் நேற்று முதல் அல்லூல கல்லூலமாயிருக்கிறது. வேளக்கார படையினர் சக்கரவர்த்தியின் அரண்மனையை விட்டு நகர மறுத்துவிட்டார்கள். மக்கள் கோட்டைக்குள் திரள் திரளாக புகுந்து பழுவேட்டரையர்களின் மாளிகைகளை சூழ்ந்து கொண்டார்கள். மதங்கொண்ட யானைகளை ஜனங்கள் பேரில் ஏவிவிட்டு அவர்களை கலைந்து போகும்படி செய்ய வேண்டியதாயிற்று.
2: ஐயோ, இது என்ன விபரீதம்! எத்தகைய பயங்கரமான செய்தி!
1: மதுராந்தகர் பழையாறைக்கு வந்துவிட்டதே நல்லதாய்ப் போயிற்று. இல்லாவிடில் அந்த பயங்கரமான பழி அவரையும் சேர்ந்திருக்கும்.
2: ஐயா, மதுராந்தகன் எப்படி மாறிப் போயிருக்கிறான் என்று தெரிந்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள்.
1: ஆச்சரியப்பட மாட்டேன் தாயே. அவையெல்லாம் எனக்கு சிலகாலமாக தெரிந்த விஷயம்தான்.
2: தெரிந்திருந்தும் அவனுடைய மனத்தை மாற்ற தாங்கள் ஒரு முயற்சியும் செய்யவில்லை. இப்போதாவது யோசனை சொல்லி உதவுங்கள்.
1: மா, மதுராந்தகருடைய மனத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அவருடைய கட்சியை ஆதரித்து பேசவே நான் வந்திருக்கிறேன்.
2: அப்படியென்றால் எனக்கு விளங்கவில்லை ஐயா.
1: அம்மணே, மதுராந்தகர் இந்த சோழ சிங்காதனம் தமக்கு உரியது என்று கருதுகிறார். சக்கரவர்த்திக்கு பிறகு தாம் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அது நியாயமான ஆசை. நன்றாக அவர் மனதில் வேரூன்றிவிட்ட ஆசை. அதை தடுக்க முயல்வதனால் சோழ ராஜ்யத்துக்கு நன்மை ஏற்படாது. அதை நிறைவேற்றி வைப்பதுதான் உசிதம்.
2: ஐயோ, இது என்ன வார்த்தை! தாங்கள் கூடவா சோழ சக்கரவர்த்திக்கு துரோகம் செய்ய துணிந்து விட்டீர்கள்? இது என்ன விபரீத காலம்!
1: பெருமாட்டி, சக்கரவர்த்திக்கு துரோகம் செய்ய நான் கனவிலும் கருதியதில்லை. சக்கரவர்த்தியின் கட்டளையின் பேரிலேயே வந்தேன். அவர் தங்களிடம் விண்ணப்பித்துக் கொள்ளச் சொன்னதைத்தான் சொல்லுகிறேன். சக்கரவர்த்தியின் காலத்துக்குப் பிறகு மதுராந்தகர் சிங்காதனம் ஏற விரும்புகிறார். பழுவேட்டரையர்கள் அதற்காக சதி செய்கிறார்கள். ஆனால் சக்கரவர்த்தி இப்போது மதுராந்தகருக்கு முடிசூட்டிவிட்டு சிங்காசனத்திலிருந்து விலகிக் கொள்ள விரும்புகிறார். இதற்கு தங்கள் சம்மதத்தை பெற்று வரும்படி என்னை அனுப்பியிருக்கிறார்.
2: சக்கரவர்த்தி அவ்விதம் செய்ய விரும்பலாம், ஆனால் அதற்கு என்னுடைய சம்மதம் ஒரு நாளும் கிட்டாது. என் பதியின் விருப்பத்துக்கு விரோதமான இந்த காரியத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். கல்விக்கடலின் கரைகண்ட முதல் அமைச்சரே, சக்கரவர்த்தியே சொன்னாலும் தாங்கள் இந்த முறை தவறான காரியத்தை என்னிடம் சொல்ல எப்படி வந்தீர்? சோழ சிங்காசன உரிமையை பற்றி தங்களுக்கும் எனக்கும்

0: தெரிந்த சில உண்மைகள் இருக்கின்றனவென்பதை தாங்கள் அடியோடு மறந்து விட்டீர்களா?
1: அம்மணி, நான் எதையும் மறக்கவில்லை. தங்களுக்கு தெரியாத சில உண்மைகளும் எனக்கு தெரியும். ஆகையினாலேயே சக்கரவர்த்தியின் தூதனாக தங்களிடம் வந்தேன்.
0: ஐயா, தங்களுடைய மதிநுட்பமும் ராஜதந்திரமும் உலகம் அறிந்தவை. அவற்றை பெண்பாலாகிய என்னிடம் காட்ட வேண்டாம்.
1: பெருமாட்டி, தங்களிடம் நான் வாதாட வரவில்லை. என் சாமர்த்தியத்தை காட்டுவதற்கும் வரவில்லை. இந்த சோழ நாட்டை பேரபாயத்திலிருந்து காப்பாற்றியருளும்படி மன்றாடி பிரார்த்தனை செய்ய வந்தேன்.
0: தங்கள் பிரார்த்தனையை பிறை சூடும் பெருமானிடம் செலுத்திக் கொள்ளுங்கள். அல்லது தங்கள் இஷ்ட தெய்வமான விஷ்ணுமூர்த்தியிடம் பிரார்த்தனை செய்யுங்கள்.
1: ஆம் தாயே, தாங்கள் பெரிய மனது செய்யாமற் போனால் அம்பலத்தானும் அரங்கத்தானும் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும்.
0: அப்படி என்ன ஆபத்து இந்த நாட்டுக்கு வந்துவிட்டது? மதுராந்தகன் சிங்காதனம் ஏறுவதால் அதை எப்படி தடுக்க முடியும்?
1: கேளுங்கள் பெருமாட்டி, இன்றைக்கு இந்நகர் இந்த நகர மாந்தர் கொதித்தெழுந்தது போல காஞ்சிபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள மக்கள் இன்னும் 2-3 நாளைக்குள் ஆத்திரமடைந்து கொதித்தெழுவார்கள். அத்துடன் முடிந்து விடாது. இலங்கையிலிருந்து பூதி விக்ரமகேசரி ஏற்கனவே படை திரட்டி கொண்டு புறப்பட்டு விட்டார் என்று அறிகிறேன். ஆதித்த கரிகாலனுக்கு செய்தி எட்டும் போது அவனும் பொறுக்க மாட்டான். வடதிசை சைன்யத்துடன் தஞ்சையை நோக்கி கிளம்புவான். பழுவேட்டரையர்களும் மற்ற சிற்றரசர்களும் ஏற்கனவே படை திரட்டி கொண்டிருக்கின்றார்கள். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த யுத்தத்தைப் போன்ற பயங்கரமான தாயாதி சண்டை இந்த நாட்டில் நடைபெறும். தங்களுடைய உற்றார் உறவினர் எல்லோரும் அழிந்து விடுவார்கள். இதையெல்லாம் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கப் போகிறீர்களா?
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: சோழ பேரரசுல எல்லாருடைய பயபக்தி மரியாதைக்கும் உரியவராக இருந்துகிட்டு வந்திருக்கார் செம்பியன் மாதேவியார். அவங்களே இப்போ அனிருத்தரின் வருகையால கவலை கொண்டிருப்பத நுட்பமான உடல் மொழியால காட்டுறார் கல்கி. வயதில் சிறியவரான அன்பில் அனிருத்த பிரம்மராயர் அமர்ந்த பிறகே அச்சத்தோட கலக்கத்தோட அமர்றாங்க. நீதான் என் ஜென்ம சத்ருன்னு சொல்லி மனசை புண்படுத்திட்டான் மகன். சற்றைக்கெல்லாம் பொன்னியின் செல்வனை பத்தின துக்க செய்தி. பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் கொள்ளை கொண்டு விட்டது நிச்சயம்தானா? நிச்சயம் என்று யார் சொல்ல முடியும் தாயே? அம்மாதிரி செய்தி நாடு நகரமெங்கும் பரவி இருப்பது நிச்சயம். நேர்களே, உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் பல ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னதை நினைவு கூறுவோம். வதந்திகளை கேட்காதீர்கள், கேட்டாலும் நம்பாதீர்கள். இதன் உட்பொருள், நம்புற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய கருத்தை தெரிவிக்காதீங்க. சரி, தனாதிகாரி கடம்பூர்லிருந்து தஞ்சைக்கு திரும்பினதும் தம்பி காலாந்தக கண்டரோட ரொம்ப நேரம் உரையாடிக்கிட்டு இருந்தது நினைவிருக்கும். அத்தனை பேரும் ஒரு முகமா உன் மருமகன் மதுராந்தகனே அடுத்த பட்டத்துக்குரியவன் ஆமோதிச்சிட்டாங்க. இதை கேட்ட சின்னவர், தலைவர்களை பத்தி சொல்றதெல்லாம் சரி, மக்கள் மறுப்பு தெரிவிச்சா? இப்படி வினா எழுப்பினார். ஆஹா, மக்களை யார் கேட்க போறாங்க? மக்கள் ஆட்சேபிக்க துணிஞ்சா மறுபடியும் அவங்க இந்த மாதிரி காரியங்களை பிரவேசிக்காதபடி பண்ணிடணும்னு கத்தினார் பெரியவர். பாருங்க, பொன்னியின் செல்வர் பத்தின செய்தி கேட்டு தஞ்சாவூர்ல நடந்தத ஆத்திரம் கொண்ட மக்களை மதம் பிடிச்ச யானைகளை ஏவி விட்டு கலைஞ்சி போக செய்ய வேண்டியதாயிடுச்சுன்னு ரொம்ப நாசூக்கா சொல்றார் முதன் மந்திரி. நடந்தது திரிச்சு பொய்யான செய்திய தூதர் மூலமா பழையாறைக்கு அனுப்பியிருக்காங்களே. அம்பலத்தானும் அரங்கத்தானும் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும்னு அனிருத்தர் சொன்னார் மன நெகிழ்வோட. கருணை மாமுகிலான மால் ஸ்ரீரங்கத்தில் துயில்கிறான். முக்கன் ஈசன் சிதம்பரத்தில் களிநடம் புரிகிறான். இந்த 2 அரங்கத்திலும் இருப்பவன் ஒருவனேன்னு தெளிவுபடுத்துகிறார் பொய்கை ஆழ்வார். பொன் திகழுமேனி புரிசடையும் புண்ணியனும் நின்றுலகம் தாய நெடுமாலும் என்றும் இருவரங்கத்தான் திரிவரேனும் ஒருவன் ஒருவர் அங்கத்தென்றும் உடன். நேர்களே, பக்கத்தில் ஆழ்வார்க்கடியான் இல்லை என்பதை நினைவுபடுத்திக்கணும்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: குப்பைகளை

0: அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், ரோஜாவனம் படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் உன்னிகிருஷ்ணன் பாடியது.

0: திரைப்பட பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015ஆம் ஆண்டு 19% பேர் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை பெற்று வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டில் 68.4% பேர் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனைவர் முயற்சியிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு தானிய உற்பத்தி போன்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டங்களின் பயனாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும், வறுமை கோட்டிற்கு கீழிருந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் அலுவலகத்தை இன்று தாம் திறந்து வைத்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், மத்திய அரசின் சேவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்து வருவதாக கூறியுள்ளார். திட்டங்களின் பயன்களை விரைவாகவும் எளிதாகவும் மக்கள் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவையின் மூலம் வடசென்னை சுற்றுவட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் சேவைகள் எளிதாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் தரமான, வெளிப்படையான மற்றும் அணுகக்கூடிய சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.

0: இது தொடர்பாக மீன்வளத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரப்பிரதேச கடல்பகுதியில் மீன்பிடிப்பதால் அப்பகுதியில் மீன்வளம் குறையும் என்ற அச்சம் ஆந்திர மாநில மீனவர்களிடையே உருவாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக சென்னை மீன்பிடி படகு உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இரு மாநில அதிகாரிகள் கொண்ட மாவட்ட அளவிலான குழு கூட்டத்தை விரைந்து நடத்துவதற்கான முயற்சி மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மாநில மீன்வளம், நிதித்துறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சென்னை மீன்பிடி உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி சுமூகமான மீன்பிடிப்புக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களுக்கு இடையேயான கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு வழக்கம்போல் ஆந்திர மாநில கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க அனுமதிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இந்த திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஆலோசனைப்படி முதல்கட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசின் அனுமதி கிடைத்த உடனேயே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு மத்திய அரசின் துணையோடு உடனடியாக திட்டத்தை தொடங்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 20ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் நாளை முதல் வரும் 20ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை இன்று தமிழக உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வீசக்கூடும். மேலும் நாளை கரூர், ஈரோடு, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வீச வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28°C ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகையை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆடி முளைக்கொட்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சியில் மாதவரம் மற்றும் தண்டையார்பேட்டை மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை

0: வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷார்ஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும் 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும் 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40. ஆகாஷவாணி மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் உதயகீதம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானத்தின் முதலில் மலேசிய வாசுதேவன் ஜென்சி எஸ்பி ஷைலஜா பாடியுள்ள பாடல். நிறம் மாறாத பூக்கள் படத்தில்

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் செந்தில்.
1: மத்திய அரசு நாட்டு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பல்வேறு திட்டங்களையும் செயலாற்றி வருகிறது. குறிப்பாக மத்திய அரசு உணவு பதப்படுத்தல் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் PMKSY திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோர்களுக்கு மானியத்துடன் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் தொழில் முனைவோர்கள் அதிகளவில் புதிய தொழில்நுட்பத்தை அறிந்து புதிய சாதனை படைக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல் உத்தரவு வரன்முறைப்படுத்தி, பட்டா கலைஞர்களின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு வேண்டி, தொழில் கடன் உதவி, முதியோர் உதவித்தொகை மற்றும் வேலைவாய்ப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய 718 கோரிக்கை மனுக்களை பொதுமக்களிடம் இருந்து ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட மனுதாரர்களுக்கு உரிய பதிலளிக்குமாறு அனைத்து துறை அலுவலர்களையும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பணி மேற்கொண்டார். தமிழக அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்டங்களை மக்களுக்கு தடையின்றி சென்றடைவதை உறுதி செய்வதற்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசு அதிகாரிகள் கிராமங்களுக்கு நேரடியாக ஆய்வு பணிகளை மேற்கொண்டு அரசின் திட்டங்களை முறையாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் பட்டா மாற்றம், முதியோர் உதவித்தொகை, புதிய ரேஷன் கார்டு போன்ற கோரிக்கைகளை குறித்து மக்களிடமிருந்து மனுக்களாக பெறப்பட்டு 30 நாட்களுக்குள் தீர்வு காணுதல் மூலம் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். தென்காசி மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் ஆய்வு பணியை மேற்கொண்டார். அதன்படி கடையநல்லூர் வட்டம் தேர்வு செய்யப்பட்டு அதற்குட்பட்ட பகுதிகளில் நியாயவிலை கடைகள், அரசு பள்ளிகள், சுகாதார நிலையங்கள், அம்மா உணவகம் உள்ளிட்ட பகுதிகளை ஆட்சியர் நேரடியாக ஆய்வு பணி மேற்கொண்டார். இந்த ஆய்வில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். இங்குள்ள குற்றால அருவிகளில் வெள்ளியை உருக்கியது போல சில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து சீசன் காலங்களில் குளித்து செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை துவங்கியதால் சீசன் துவங்கி களைகட்டி காணப்படுகிறது. அந்த வகையில் குற்றால அருவிகளில் தற்போது சீசன் களைகட்டி வரும் நிலையில் இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சீசன் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்றதும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற வேண்டி முதன்முறையாக சுயம்பர பார்வதி ஹோமம் நடைபெற்றது. தென் தமிழகத்தின் முக்கிய சிவாலயங்களில் ஒன்றாக விளங்கும் இவ்வாலயத்தில் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தினமும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை புரிவார்கள். அந்த வகையில் கடந்த ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து கோவில்களில் தினந்தோறும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு அதன் ஒரு பகுதியாக நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாத இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டி சுயம்பர பார்வதி ஹோமம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட திருமணமாகாத இளம் பெண்கள், இளைஞர்கள் தங்களது குடும்பத்தினருடன்

0: பிறன் ஹோமத்தில் பங்கேற்றனர். வேத விற்பனர்களும் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு ஹோமத்தை நடத்தினர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த சிவாலயங்களில் ஒன்றான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா காட்சி கொடுக்கும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெறும். இவ்விழாவை காண நாட்டின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து சங்கர நாராயண சுவாமியை தரிசித்து செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு வரும் 18ஆம் தேதி வெகு விமரிசையாக கொடியேற்றத்துடன் துவங்கும் விழா, 28ஆம் தேதி சிகர நிகழ்ச்சியாக ஆடி தபசு திருவிழா நடைபெறும்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் டாக்டர் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பு ஆண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்ஹில் கொரோட்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். உடான் திட்டத்தை 120 இடங்களுக்கு விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த 10 ஆண்டுகளில் 4 கோடி விமான பயணிகள் பயனடையும் வகையில் இந்த திட்டம் விரிவாக்கப்படும் என கூறினார். நாட்டின் 2வது மற்றும் 3வது நிலை விமான நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்காக 29,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 100 புதிய விமான நிலையங்களை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் விமானங்கள் மற்றும் விமான நிலையத்திற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காண முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ICAR 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் நுண் வேளாண்மை, பருவநிலை மாறுபாடுகளை எதிர்கொள்ளும் விவசாயம் உள்ளிட்டவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிப் பணியில் ஈடுபடுவர் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்டார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை நாளை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஹைட்ரஜனை மின்சாரமாக மாற்றி செயல்படும் இந்த ரயில் ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்பட உள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் என்ஜின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன், ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் மட்டும் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கி வந்துள்ள நிலையில் தற்போது அந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருக்கிறது. மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் இந்த ஹைட்ரஜன் ரயில் தொடக்கத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியிருக்கிறது. பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ரயில் சேவையை மத்திய அரசு அறிமுகம் செய்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி மற்றும் சட்டவிரோத ஊடுருவல் தொடர்பாக மேற்குவங்கம், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று 13 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். மேற்குவங்க மாநிலத்தில் கொல்கத்தா வட மற்றும் தெற்கு 24 பர்கானா, முர்ஷிதாபாத் ஆகிய இடங்களிலும், ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத், உத்தரப்பிரதேச மாநிலம் சாரங்பூர், தில்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பங்களாதேஷிலிருந்து ரோஹிங்கியா பிரிவைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவுவதற்கு சில அமைப்புகள் வசதி செய்து கொடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கோயல் மாலிக் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணனிடம் தமது ராஜினாமா கடிதத்தை அவர் நேரில் வழங்கினார். கடந்த ஏப்ரல் மாதம் மேற்கு வங்கத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இதுவரை ராஜினாமா செய்துள்ளனர். முன்னதாக ராஜினாமா செய்த அக்கட்சியைச் சேர்ந்த 3 மாநிலங்களவை உறுப்பினர்களும் பின்னர் பிஜேபியில் இணைந்தனர். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நகராட்சியில் நாளொன்றுக்கு 24 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு தரம் பிரிக்கப்படுவதாக இந்த இயக்கத்தின் மேற்பார்வையாளர் திருமதி சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: தனித்தனியா பிரிச்சு வெட் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து உரமாக்கி விவசாயிகளுக்கு இலவசமா வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ட்ரை வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அரியலூர் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு பெயிலிங் பண்ணி ஏற்றி விடுறோம். 33 வார்டுல இருந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாத குப்பைகளை வந்து திடக்கழிவுகள் அனைத்து சேகரிச்சு தரம் பிரிச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏற்றி விடுறோம். அதுல சேலபிள் வேஸ்ட் எல்லாமே ஒர்க்கரே வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வராத எல்லாமே தனித்தனியா பிரிச்சு சேல் பண்ணிக்கிறாங்க. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு எல்லாமே தரம் பிரிச்சு வழங்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு சராசரியா 24 டன் திடக்கழிவுகள் மக்களிடம் வந்து பெறப்படுகிறது. மக்களும் வழங்குறாங்க,
1: உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரெஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உக்ரைன் நாடாளுமன்றத்தில் செர்கி கொரெஸ்கியின் பெயரை அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முன்மொழிந்தார். எரிசக்தி துறையில் அவர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் குளிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றம் செர்கி கொரெஸ்கியை பிரதமராக அங்கீகரித்தது. இதனிடையே உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் மிகாயிலோ ஃபெட்ரோவை அதிபர் திரு ஜெலன்ஸ்கி பதவி நீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. வரும் 21 தேதி வரை நடை திறந்திருக்கும் என கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. உலக புகழ்பெற்ற புரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று ஒடிசாவில் தொடங்கியது. ஜெகநாதர், பலபத்திரர், சுபத்ரா தேவி, சுதர்ஷன் ஆகியோரின் அலங்கரிக்கப்பட்ட தேர்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இழுத்தனர். 9 நாட்கள் நடைபெறவுள்ள ரத யாத்திரை பண்டிகையின்போது லட்சக்கணக்கானோர் வருகை புரிவார்கள். இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 23 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும், 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷாஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கத்தாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர்

0: ஓ டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலையில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. நான்காவது மற்றும் கடைசி நாளான இன்று இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரல்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். பண்ணை செய்தியை கேட்கும் முன்
2: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
3: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते टीबी रोगी व परिजन को पोषण जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार
4: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है आपको जानकर हैरानी होगी हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं
2: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
3: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी
1: பண்ணச்செய்தி. தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலக்கர்கள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமிதாக்சிம் ஏக்கருக்கு 40 கிராம் அல்லது அசாடிராக்டின் ஏக்கருக்கு 400 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்டாஃப் ஹைட்ரோக்ளோரைடு ஏக்கருக்கு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நெல் வயலில் இலை சுருட்டுப்புழு தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சி தாக்க அறிகுறிகளை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் கிலோ 2.0 கிராம் விதை என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அல்லது ட்ரைகோடெர்மா விர்டி கிலோ 4 கிராம் விதை அல்லது பேசிலஸ் செப்டிலிஸ் கிலோ கிராமுக்கு 10 கிராம் விதை என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்தழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது இன்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினலிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். இன்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவில் உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கும்.

அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்ப எண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் 2 மில்லி 1 லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்தோடு கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்க வேண்டும். கத்தரி பயிரில் மாவு பூச்சி தாக்க வாய்ப்புள்ளது, பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் ஃபுரன்ஃபாஸ் 2 மில்லி 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும் என்று சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியின் கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: இங்க தானே அந்த பாத்திரத்தை வச்சுட்டு போன, எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க? ஒரு பொருளை வச்ச இடத்துல திரும்பவும் பார்க்க முடியாது என் அத்தை கிட்ட.
1: என்ன மருதாணி, உனக்குள்ளேயே முணுமுணுத்துட்டு இருக்கிற, கொஞ்சம் சத்தமா தான் பேசு, அப்பதானே எனக்கும் கேக்கும்.
0: வந்துட்டாங்களா? நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னு ஆராய்ச்சி பண்றதே உங்களுக்கு வேலை.
1: ஏன் புள்ள, என்ன ஆச்சு? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே பேச மாட்டேன்.
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, பாத்திரத்துல தயிர் ஊத்தி வச்சிருந்தேன், இப்போ அந்த பாத்திரத்தை இங்க காணோம், அதான் தேடிக்கிட்டு இருக்க. நீங்க பாத்தீங்களா?
1: அதுதானா விஷயம், நம்ம பக்கத்து வீட்டு பட்டு இருக்கால, அவங்க வீட்டுக்கு விருந்தாளி எல்லாம் வந்திருக்காங்களாம், தயிர் வேணும்னு கேட்டா அதான் கொடுத்துட்டேன்.
0: அம்புட்டு தைரியமா கொடுத்துட்டீங்க.
1: ஏமா மருதாணி, தயிருக்கான காசு அவ கொடுத்துட்டா, அதோ அங்க நான் வச்சிருக்கேன் பாரு. நீ இப்ப மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. என்னடா நாம கஷ்டப்பட்டு தயிர் தயாரிச்சு வச்சிருக்கோம், கொஞ்சம் கூட நம்மள கேட்காம இப்படி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்களேன்னு தானே யோசிக்கிறேன்.
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, நீங்க எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும்.
1: ஏன் புள்ள மருதாணி, நீயா பேசுற? என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: சும்மா தான் சொன்னேன். சரி சரி, தொழுவத்துல மாடுகளுக்கு தீவனத்தை கொடுத்துட்டியா?
0: ஆ, இப்பதான் அத்த அங்க போய் எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு மாடுகளுக்கு தீவனத்தையும் கொடுத்துட்டு வந்த.
1: இப்படிதான் கால்நடைகளை பொறுப்பா பாத்துக்கணும்.
0: சரிங்க அத்த. அத்த, தொழுவத்துல சாக்கு மூட்டைகளை பார்த்தேன், அதுல என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: அதுவா, நம்ம உரக்கடை முத்து இருக்கான்ல?
0: ஆமா, முத்தண்ணன்.
1: அவங்க கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை அவங்களே தயாரிக்கிறாங்களா, அத விற்பனையும் செய்யறாங்களா?
0: அப்படியா, பரவாயில்லையே.
1: ஆமா புள்ள, அதனால நம்ம மாடுகளுக்கு அந்த தீவனத்தை கொடுக்க சொன்னா. இந்த மாதிரி தீவனத்தை முறையா கால்நடைகளுக்கு கொடுத்தா அது மூலமா நல்ல சத்துக்கள் நம்ம மாடுகளுக்கு கிடைக்குமா, பால் வரத்தும் அதிகமா கிடைக்குமா?
0: அத்த, கேட்கவே ஆச்சரியமா இருக்கு, ஆனா இவருக்கு எப்படி தீவனங்களை பத்தி இத்தனை விஷயம் தெரிஞ்சிருக்கு?
1: நானும் இந்த சந்தேகத்தை முத்துக்கிட்ட கேட்டேன். அதுக்காம நம்ம ஊர் சமுதாய கூடத்துல நடந்த கூட்டத்துல தான் அத்தனை விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதான் சொன்னான். இப்ப கூட இது சம்பந்தமான விவரங்களை அங்கன சொல்ல போறாங்களாம். நாம ரெண்டு பேரும் விவரங்களை போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம்.
0: சரிங்க அத்த, அப்ப நான் போய் ஜன்னல் கதவை எல்லாத்தையும் சாத்திட்டு வரேன்.
1: சரி புள்ள, நானும் திண்ணையில காய போட்டிருக்க மிளகாய்களை அள்ளி வச்சுட்டு வந்துடுறேன், இல்லனா இந்த சேவல்கள் அம்புட்டையும் விட்டு வைக்காது.
0: அத்த, இங்க பாருங்களேன், விவரம் கேட்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு.
1: ஆமா மருதாணி, அதோ அந்த பலகையில யாரு வந்து என்ன விவரம் சொல்ல போறாங்கன்னு எழுதிருக்கு பாரு, நான் படிக்கிறேன் கேளு. கால்நடைகளுக்கு அடர் தீவனத்தின் அவசியம் பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவங்கதான் தகவல்களை சொல்ல போறாங்களாம். நாம கவனமா கேட்போம்.

பசுந்தீவனம் மற்றும் நார்ச்சத்து மிக்க வேளாண் கழிவுப் பொருட்களான வைக்கோல், சோளத்தட்டை போன்றவைகளால் பூர்த்தி செய்ய இயலாத சத்துக்களை அடர்த்தீவனங்கள் மூலம் கால்நடைகளுக்கு அளித்து அதன் ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமின்றி அதன் உடல்நலனை பாதுகாப்பதோடு உற்பத்தி திறனை அதிகரித்து அதிக லாபம் அடையலாம். கால்நடைகளில் தீவனம் அதன் உடல் வளர்ச்சிக்கும் இனவிருத்திக்கும் பால் உற்பத்திக்கும் தேவையான அடிப்படை ஊட்டச்சத்துக்களை கிடைப்பதற்காக தேவைப்படுகிறது. தீவனத்தில் அனைத்து ஊட்டச்சத்து பொருட்களும் சரியான அளவில் சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும். ஊட்டச்சத்துக்கள் பொதுவாக மாவுச்சத்து, அதாவது சர்க்கரை சத்து என்று சொல்வார்கள், நார்ச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாது உப்புக்கள் மற்றும் உயிர்ச்சத்து, அதாவது வைட்டமின்கள் என வகைப்படுத்தலாம். இந்த ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களும் உடலில் நடைபெறுகின்ற பல்வேறு செயல்களுக்கு, அதாவது வளர்சிதை மாற்றம் ஏற்பட காரணமாக உள்ளன. அடர்த்தீவனம் என்பது யாதெனில் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் அடர்த்தியாக, அதாவது அதிக அளவில் உள்ள தீவனமாகும். கலப்பு தீவனம் என்றும் அழைப்பர். கலப்பு தீவனம் என்பது பலதரப்பட்ட சத்துக்கள் மிக்க மூலப்பொருட்களை கலந்து அளிப்பதாகும். அடர்த்தீவனத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் பயன்களை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலாவதாக எரிசத்து, அதாவது மாவுச்சத்து என்று சொல்வார்கள், இல்லைன்னா சர்க்கரை சத்து என்று சொல்வார்கள். உடலை சரியான வெப்பநிலையில் வைத்திருக்க இந்த எரிசத்து தேவைப்படுவதோடு அனைத்து உடல் உறுப்புகளும் இயங்கவும், கால்நடைகள் நடக்கவும், உடல் அசைவிற்கும், உடல் வளர்ச்சிக்கும், பாலில் உள்ள லாக்டோஸ் சர்க்கரை உற்பத்திக்கும் தேவைப்படுகிறது. எரிசத்தை பெரும்பாலும் அசையுன் வயிறுள்ள மாடுகள், ஆடுகள் நார்ச்சத்து அதிகமுள்ள புல்வகை தீவனங்களை ஜீரணித்து பெற்றுக்கொள்கின்றன. ஜீரணம் குறைவாக உள்ள வைக்கோல் தட்டை வகைகள், குறைவான மேய்ச்சல் அல்லது தேவைக்கு குறைவாக புல் வகைகளை அளிக்கும்போது அதிக உடல் வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தி செய்யும் கால்நடைகளுக்கு போதுமானதாக இருக்காது. அடர்த்தீவனம் தயாரிக்க மாவுச்சத்து அதிகமுள்ள மக்காச்சோளம், சோளம், கம்பு, மரவள்ளி கிழங்கு திப்பி ஆகியவற்றை 35 முதல் 50% சேர்ப்பதால் கால்நடைகளுக்கு தேவைப்படும் எரிசத்து கிடைக்கின்றது. இரண்டாவது சத்தாக புரதச்சத்து. கால்நடைகளின் வளர்ச்சி மற்றும் பால் புரதம் கேசின் ஆகியவை உற்பத்தி செய்ய தேவைப்படுகிறது. புரதச்சத்துக்களில் உள்ள அமினோ அமிலங்கள் அடிப்படை பொருள் உடலில் உள்ள ஒவ்வொரு திசுக்களின் வளர்ச்சிக்கும் திசுக்களின் எண்ணிக்கையை நிலைப்படுத்தவும் தேவைப்படுகிறது. நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கவும், இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கும், ஜீரண நொதிகள் உற்பத்திக்கும் புரதச்சத்து அவசியம். முக்கியமாக நாம் கால்நடைகளுக்கு கொடுக்கும் புற்கள், காய்ந்த தட்டு வகைகள், வைக்கோல் ஆகியவற்றில் மிக குறைந்த அளவே, அதாவது உடலை பேணிக்காக்க தேவைப்படும் புரதச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய மட்டுமே முடியும். அதிக உடல் வளர்ச்சிக்கும் பால் உற்பத்திக்கும் நாம் கொடுக்கும் அடர்த்தீவனத்தில் உள்ள பின்னாக்கு மற்றும் பருப்பு வகைகளில் இருந்துதான் தேவையான புரதச்சத்து கால்நடைகளை சென்றடையும். மேலும் அடர்த்தீவனங்கள் தயாரிக்க பயன்படும் மது ஆலை கழிவுகள், குளுட்டன் எனும் வகை தீவனங்களில் புரதச்சத்து அதிகம் இருக்கும். பயிர் வகை பசுந்தீவனம் அளிக்கும் பட்சத்தில் புரதச்சத்தின் அளவை அடர்த்தீவனத்தில் சற்று குறைத்து கொள்ளலாம். புரதச்சத்தும் எரிசத்தும் சரியான விகிதத்தில் இருந்தால்தான் உடல் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்திறன் நன்றாக இருக்கும். இவற்றில் ஏதேனும் ஒன்று அதிக அளவில் கொடுக்கப்பட்டால் உடல் நலக்குறைவு ஏற்படுவதுடன் அதன் உற்பத்தி திறன் பாதிக்கப்பட்டு கால்நடைகளை கழிவு செய்ய நேரிடும். மூன்றாவதாக கொழுப்பு சத்து. மாவுச்சத்தை காட்டிலும் கொழுப்பு பொருள் 2.25 மடங்கு அதிக எரிச்சக்தியை கொடுக்கும். உயிர்ச்சத்து வைட்டமின்களான வைட்டமின் ஏ, டி, இ, கே மற்றும் கால்சியம் சத்து போன்றவற்றை உடல் பயன்படுத்த கொழுப்பு சத்து உதவுகிறது. கொழுப்பு அமினங்கள் இனப்பெருக்க ஹார்மோன் உற்பத்திக்கும் உடல் திசுக்களின் வெளிப்போர்வையாகவும் செயல்படுகின்றன. நாம் அடர்த்தீவனத்தில் கலக்கும் தானியங்களில் சிறிதளவும் பின்னாக்கு வகைகளிலும், அதாவது எண்ணெய், கொழுப்பு சத்து இருக்கின்றது. அதிக எரிசத்து தேவைப்படும் இறைச்சி கோழி தீவனத்திலும் பன்றிகளின் தீவனங்களிலும் தாவர எண்ணெய்களை பயன்படுத்த வேண்டியுள்ளது. அடுத்ததாக பைபாஸ் ஊட்டச்சத்துக்கள் என்று சொல்வார்கள். நாளொன்றுக்கு 20 லிட்டர் அதற்கு மேல் பால் கொடுக்கும் பறவை மாடுகளுக்கு சாதாரண அடர்த்தீவனம் புற்கள் மூலம் ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய இயலாது. தேவையை பூர்த்தி செய்ய அதிக அளவு மாவுச்சத்துள்ள தானியங்களை அளித்தால் வயிறு உபாதை, அதாவது அமில நோய், அசிடோசிஸ் என்று சொல்வார்கள், உண்டாகி வயிறு உப்பிசம் ஏற்படும். உதாரணமாக அரிசியில் மக்காச்சோளத்தை காட்டிலும் அதிக அளவு பெருவயிற்றில் ஜீரணமாகும் ஸ்டார்ச் உள்ளதால் வயிறு உப்பிசம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். இதனால் அதிக எரிசத்து மிக்க தாவர எண்ணெய் பயன்படுத்தினாலும் நார்ச்சத்து ஜீர்ணிக்கும் தன்மை பாதிக்கப்படும். இதை தவிர்க்க தான் பைபாஸ் கொழுப்பு, அதாவது பைபாஸ் ஃபேட்டுன்னு சொல்வார்கள், அதாவது அது பெருவயிற்றில் ஜீர்ணி

0: காமல் சிறுகுடலில் சேர்ந்து எரிசத்தை மாடுகளுக்கு அளிக்கும். அதேபோல் புரதச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய அதிக பின்னாக்கு வகைகளை சேர்க்கும்போது பெரும் வயிற்றில் ஜீர்ணித்து அமோனியா உற்பத்தியாகி மாட்டின் உடல் நலனை கெடுப்பதோடு இனப்பெருக்க திறனையும் பாதிக்கும். இதை தவிர்க்க பைபாஸ் புரதம் எனப்படும் மூலப்பொருளை அடர்த்தியவனத்தில் சேர்த்து அளிக்க வேண்டும். இயற்கையாகவே கிடைக்கும் பின்னாக்கு பொருளை சில ரசாயன மாற்றத்துக்கு உட்படுத்தி புரதம் பெரும் வயிற்றில் ஜீர்ணமாவது தவிர்க்கப்படுகிறது. பருத்தி பின்னாக்கு, தேங்காய் பின்னாக்கு, மர இலைகள் மற்றும் மக்காச்சோள குளுட்டன் தூள் ஆகியவற்றில் இயற்கையாகவே பைபாஸ் புரதம் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்து அடர்த்தியவனத்தில் குறைந்தளவே இருக்கும். முக்கியமாக தவிடு, பொட்டு ஆகியவற்றை அடர்த்தியவனம் தயாரிக்க பயன்படுத்தும் போது இந்த நார்ச்சத்து கால்நடைகளுக்கு கிடைக்கும். புற்கள் மற்றும் வைக்கோல், சோளத்தட்டை ஆகிய வகைகளில் அதிகளவு நார்ச்சத்து இருக்கும். இந்த நார்ச்சத்தை பெரும் வயிற்றிலுள்ள பாக்டீரியாக்கள் நொதித்து மாடுகளுக்கு தேவையான எரிசத்தையும் பாலிலுள்ள கொழுப்பு உற்பத்திக்கு தேவைப்படும் மூலப்பொருட்களையும் உற்பத்தி செய்ய உதவுகின்றது. அடுத்தது இந்த எரிசத்து மற்றும் புரதச்சத்து மட்டும் இருந்தால் போதாது. இவ்விரண்டையும் உடலில் உட்கிரகிக்க தாதுப்புக்கள் மற்றும் வைட்டமின் சத்துக்கள் தேவைப்படுகிறது. பல வகையான தாதுப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் உள்ளன. இவற்றில் ஏதேனும் ஒன்று குறைந்தளவில் கிடைக்க பெற்றாலும் நாம் கொடுக்கும் எரிசத்து மற்றும் புரதச்சத்தை உடல் உபயோகப்படுத்த இயலாது. உடலில் நடைபெறும் அனைத்து உயிர் வேதியியல் மாற்றங்களுக்கும் பல்வேறு செயல்பாட்டு திறனுக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் பால் மற்றும் இறைச்சி உற்பத்திக்கும் தாதுப்புக்கள் வைட்டமின்கள் மிகவும் அவசியம். அடர்த்தியவனத்தில் கலக்கப்படும் மற்ற செயற்கை பொருட்கள் அடிட்டிவ்ஸ் என்று சொல்வார்கள். கால்நடைகளின் வயிறு செரிமானத்திற்கும் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கவும் நச்சு பொருட்களை கட்டுப்படுத்துதல், முன்கூட்டியே நுண்ணுயிர்களால் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்துதல், கொழுப்பு அமினங்கள் கெடாமல் இருக்க பலதரப்பட்ட செயற்கை பொருட்கள் மிக குறைந்த அளவில் சேர்க்கப்படுகின்றன. சரியான முறையில் கால்நடைகளுக்கு அடர்த்தியவனம் அளிக்கும் போது ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படும் பால் காய்ச்சல், கீட்டோசிஸ், மடி நோய் ஆகியவற்றை தடுக்கலாம். மேலும் தேவைக்கு அதிகமாக மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்தை அளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அஜீர்ண கோளாறை தவிர்க்க அடர்த்தியவனத்தை மாடுகளுக்கு அளிக்கும்போது இருவேளையாக பிரித்தோ அல்லது நறுக்கப்பட்ட பசுந்தீவனம் உலர்த்தியவன பொருட்களுடன் கலந்தோ அளிக்கப்பட வேண்டும். மக்காச்சோள சைலேஜுடன் சேர்த்தும் அளிக்கலாம். இதைதான் முழுத்தீவனம் அல்லது டிஎம்ஆர் என்று கூறுகின்றனர். கோழிகளுக்கும் பன்றிகளுக்கும் முழுத்தீவனமே அடர்த்தியவனம் தான். ஆகவே அதன் வயது மற்றும் உற்பத்தி நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அதற்காக பரிந்துரைக்கப்பட்ட அடர்த்தியவன வகையை கொடுக்க வேண்டும்.
1: என்ன மருதாணி, கால்நடைகளுக்கு அடர்த்தியவனத்தின் அவசியம் பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
2: கேட்டுக்கிட்டேன். எல்லா விவரங்களையும் ரொம்ப தெளிவா நமக்கு புரியும்படி எடுத்து சொன்னாங்க.
1: நல்லா சொன்ன மருதாணி. இனிமே நாம இவங்க சொன்ன முறைப்படி கால்நடைகளுக்கு தீவனத்தை குடுக்கற வேலைகளை ஆரம்பிக்கணும்.
2: கண்டிப்பா. இப்ப புரியுது முத்தண்ண எப்படி ஆடு மாடுகளை வளர்க்கறாருன்னு.
1: ஆமா புள்ள, இவங்க சொன்ன வழிமுறைகளை கடைபிடிக்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கணும்.
2: சரிங்க அத்த, வாங்க போவோம். பிள்ளைங்க வீட்டுல நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க.
1: ஆமா ஆமா, நம்ம சின்னவாண்டு ராசு இருக்கான்ல, அவனுக்கு நம்ம வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சா போதும். வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்காது, அம்புட்டையும் களைச்சு போட்டுருவான்.
2: உங்க குணம் தானே உங்க பேரனுக்கு இருக்கும்.
1: என்ன புள்ள திரும்பவும் முணுமுணுக்கற?
2: அட, அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, வாங்க வாங்க போவோம். எதுக்கு வம்பு எனக்கு?

0: விவசாயிகளே, இந்த ஆண்டிற்கான கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ் ஜி கனக சுகிலா அவர்கள் வழங்கும் தகவல்.
1: நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் ஒவ்வொரு வருஷமும் கோமாரி தடுப்பூசி 6 மாச இடைவெளியில வருஷத்துக்கு 2 முறை போடப்பட்டு வருகிறது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஏன்னா ஏற்கனவே சுழற்சியில 8 முறை நம்ம போட்டாச்சு. கோமாரி நோய்னா என்ன, அது எந்தெந்த மாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும், அதோட அறிகுறிகள் என்ன, அதோட தடுப்பூசி எவ்வளவு முக்கியம், அதெல்லாம் குறித்து இப்ப பார்க்கலாம். கோமாரி நோய் என்பது கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு நச்சுயிரி தொற்று நோய் ஆகும். இந்நோயானது மாட்டினம், ஆட்டினம் மற்றும் பன்றி இனங்களில் வாய் மற்றும் கால் பகுதிகளில் கொப்பளங்களை ஏற்படுத்தும். இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகிறது. நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல் ஏற்படும். மாடுகள் அசை போடாமல் இருக்கும். வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும். வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்பளங்கள் காணப்படும். கால்நடைகளின் குழம்புகளுக்கிடையே கொப்பளங்கள் உருவாகி பின்னர் அது புண்ணாகிவிடும். கறவை மாடுகளில் மடிகளிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும். மேலும் பால் உற்பத்தி குறைவதனால் விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. 2011 முதல் கோமாரி தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. 2020 முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ், அதாவது NADCP திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி

0: தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 8 சுற்றுகள் கோமாரி தடுப்பூசி பணி நிறைவடைந்த நிலையில் உள்ளது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த ஆண்டு 9வது சுற்று கோமாரி தடுப்பூசி பணி ஜூலை 1 தொடங்கி ஜூலை 31 வரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விடுபட்ட கால்நடைகளுக்கு ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும். மாநிலத்தின் தகுதியுள்ள 4 மாத வயதிற்கு மேற்பட்ட, அதாவது 4 மாதத்திற்கு மேற்பட்ட கன்றுகள், சுமார் 90 லட்சம் பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. மத்திய அரசின் அறிவுரைக்கிணங்க அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லை இயர் டேக் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். கால்நடை விவசாய பெருமக்கள், கோமாரி தடுப்பூசி பணியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து தங்கள் மாட்டினங்களை காத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இது குறித்து தகவல்கள் தெரிந்திட தங்களுக்கு அருகில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைகளை தொடர்பு கொள்ளலாம்.
1: இதுவரை கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ் டி கனக சுகிலா அவர்கள் வழங்கிய தகவலை கேட்டீர்கள். அடுத்து வருவது வேளாண் செய்திகள். குறுவை பருவ நெற்பயிரில் உயர் விளைச்சலுக்கான உழவியல் நுட்பங்கள். குறுவை பருவத்தில் உழவர்கள் குறுகிய கால வயதுடைய நெல் ரகங்களை பயிரிடுவர். இந்த பட்டத்திற்கு உகந்த ரகங்கள் ஆடுதுறை 36, 37, 43, 45, 53, 55, 57 மற்றும் TKM 9, 15, அம்பை 16, திருச்சி 2, 5, கோ 51, 54, 55, திருப்பதி சாரம் 5, மதுரை 6, கோ RH 3 என்ற வீரிய ஒட்டுநெல் ஆகும். இதற்கான நாற்றங்கால் பரப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். 1 ஏக்கர் நெற்பயிர் நடவிற்கு 8 சென்ட் தண்ணீர் வசதியுடன் கூடிய நிலம் தேவை. 1 ஏக்கருக்கு 24 கிலோ விதை அளவு தேவை. விதை நேர்த்தியானது பேசிலஸ் சப்டிலஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் நீரில் கரைத்து 10 மணி நேரம் விதையை ஊற வைத்து நீரை வடிகட்டி பின்னர் விதைக்க வேண்டும். இம்முறையினால் இளம் வயதில் பாதிக்கக்கூடிய நோய்களிலிருந்து 40 நாட்கள் வரை பாதுகாப்பு கிடைக்கும். அசோஸ் பைரில்லா மற்றும் பாஸ்போ பாக்டீரியா ஆகிய நுண்ணுயிர் உரங்களை தலா 1 பாக்கெட் வீதம் போதுமான அளவு தண்ணீருடன் சேர்த்து விதைகளை விதைப்புக்கு முன் 1 நாள் முழுவதும் ஊற வைத்து பின்பு விதைக்க வேண்டும். இந்த உயிர் உரங்கள் பயிருக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கிறது. இதன் மூலம் 25% உரத்தை குறைக்கலாம். நடவு வயல் பராமரிப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக நிலம் தயாரித்தல். சேற்று உழவு செய்வதற்கு 1-2 நாட்கள் முன்பே தண்ணீர் தேங்கி நிற்கும் அளவிற்கு நீர் பாய்ச்சுதல் வேண்டும். பின்னர் சேற்று உழவு செய்ய வேண்டும். இதற்கான நாற்றின் வயதானது 18 முதல் 22 நாட்களான நாற்றுக்கள் நடவு செய்ய ஏற்றது. 40 லிட்டர் தண்ணீரில் 1 கிலோ அசோஸ் பைரில்லம், 1 கிலோ பாஸ்போ பாக்டீரியா மற்றும் 1 கிலோ பேசிலஸ் சப்டிலஸ் கலந்த கரைசலை தயாரித்து இக்கரைசலில் நாற்றுகளின் வேர்பாகம் நன்கு நனையுமாறு 1 மணி நேரம் வைத்திருந்து நடவு செய்ய வேண்டும். மீதமுள்ள கரைசலை நடவு வயலிலேயே விட வேண்டும். இதற்கான பயிர் இடைவெளியானது 15 x 10 cm. நாற்றுகளின் எண்ணிக்கையானது 1 குத்துக்கு 2 முதல் 3 நாற்றுகள் ஆகும். நீர் நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். நெற்பயிருக்கு சாதாரணமாக காய்ச்சலும் பாய்ச்சலுமாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். அதாவது மண்மறைய நீர் கட்டுதல் நடவு செய்த முதல் 10 நாட்களில் மிக முக்கியம். பின்னர் சுமார் 1 முதல் 2 cm அளவிற்கு நீர்ப்பாசனம் செய்து வயலில் சிறு கீறல்கள் ஏற்படும் தருணம் அடுத்த முறை நீர் பாய்ச்சுதல் வேண்டும். இம்முறையை பூங்கதிர் உருவாகும் பயிர் பருவம் வரை பின்பற்றப்பட வேண்டும். அதன் பிறகு பயிர்கதிர் உருவாகும் தருணத்தில் இருந்து அறுவடை நிலை வரை 4 முதல் 5 cm அளவிற்கு நீர் பாய்ச்சி கட்டிய நீர் மறைந்தவுடன் மீண்டும் நீர் கட்டிவிட வேண்டும். உர நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக இயற்கை உரமிடல். 1 ஹெக்டேருக்கு தொழு உரம் 5 டன் அல்லது பசுந்தாள் உரம் 2.5 டன் இட வேண்டும். பசுந்தாள் உற்பத்தி ஏக்கருக்கு 2.5 டன் என்ற அளவை எட்டியிருந்தால் அதனை அப்படியே மடக்கி உழுது

வேண்டும். உழுவதற்கு இரும்பு கலப்பையோ அல்லது நாட்டு கலப்பையோ பயன்படுத்தலாம். அத்தருணத்தில் நடவு வயலில் குறைந்தபட்சம் 1 அங்குலம் தண்ணீர் தேக்கப்பட வேண்டும். பசுந்தால் உரம் மண்ணினுள் நன்கு மறையுமாறு உழ வேண்டும். அசோலா 100 கிலோ என்ற அளவில் நட்ட 3-5 நாட்களுக்குள் பரவலாக தூவ வேண்டும். அசோலா வளர்ச்சியடைந்த நிலையில் நெல்லிற்கு களை எடுக்கும் தருணத்தில் ரோட்டரி களை எடுப்பானை கொண்டோ அல்லது காலாலோ மண்ணிற்குள் மிதித்து விடுதல் வேண்டும். அசோஸ் பயிரில் பாஸ்போபாக்டீரியா மற்றும் பேசில்லஸ் சப்டிலிஸ் ஒவ்வொன்றும் 1 கிலோ என்ற அளவில் எடுத்து 25 கிலோ மக்கிய தொழு உரத்துடனோ அல்லது மணலுடனோ நன்கு கலந்து நடவிற்கு முன் சீராக தூவிவிட வேண்டும். இதனால் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதுடன் பூச்சி மற்றும் நோய்களும் கட்டுப்படுத்தப்படுகிறது. தழை சத்து மற்றும் சாம்பல் சத்தை பிரித்து இடுதல் அவசியம். தழை சத்தையும் சாம்பல் சத்தையும் 4 பிரிவுகளாக முறையே கடைசி உழவின் போது தீவிர தூர்கட்டும் பருவம், கதிர் உருவாகும் பருவம் மற்றும் கதிர் வெளிவரும் பருவத்தில் இடுதல் வேண்டும். தழை சத்தை இலை

0: தழைசத்து மற்றும் சாம்பல் சத்தை பிரித்திடுதல் அவசியம். தழைசத்தையும் சாம்பல் சத்தையும் நான்கு பிரிவுகளாக முறையே கடைசி உழவின் போது தீவிர தூர்கட்டும் பருவம், கதிர் உருவாகும் பருவம் மற்றும் கதிர் வெளிவரும் பருவத்தில் இடுதல் வேண்டும். தழைசத்தை இலைவண்ண அட்டையை பயன்படுத்தி தேவைக்கு ஏற்றவாறு இடுதல் வேண்டும். துத்தநாக சல்பேட் உரமிடுதல் அவசியம். ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 25 கிலோ மக்கிய தொழு உரத்துடனோ அல்லது மணலுடனோ நன்கு கலந்து நடவிற்கு முன் தூவ வேண்டும். நடுநிலையான மற்றும் சுண்ணாம்பு தன்மையுள்ள மண் வகைகளுக்கு ஏக்கருக்கு 200 கிலோ அளவில் ஜிப்சம் கடைசி உழவின் போது இட வேண்டும். கதிர் உருவான தருணத்திலும் மீண்டும் 10 நாட்கள் கழித்தும் இலை வழி உரமாக யூரியா 2 கிலோ, டிஏபி 4 கிலோ மற்றும் பொட்டாஷ் 2 கிலோவை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். களை நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம். களை முளைப்பதற்கு முன் பயன்படுத்தும் களைக்கொல்லிகளான ஃபியூட்டாக்ளோர் 1 லிட்டர் அல்லது பிரிட்டிலாக்ளோர் 0.5 லிட்டர் என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து சீரான தண்ணீர் நிறுத்தி நட்ட 3 முதல் 4 நாட்களுக்குள் தூவிவிட வேண்டும். களைகள் முளைப்பதற்கு முன்பே இடப்பட வேண்டிய களைக்கொல்லிகள் இடப்படாத தருணத்தில் நட்ட 15 முதல் 20 நாளில் களைக்கொல்லிகள் இடலாம். நடவு செய்யப்பட்ட ரகத்தில் வயதை பொறுத்து அறுவடை காலத்திற்கு 7 நாட்கள் முன்பாக நீர் தேங்கி நிற்காமல் பார்த்து கொள்வது அறுவடைக்கு நல்லது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி வி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015 19% பேர் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை பெற்று வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டில் 68.4% பேர் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனைவர் முயற்சியிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களின் மூலம் நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு தானிய உதவி போன்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டங்களின் பயனாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும், வறுமை கோட்டிற்கு கீழிருந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் அலுவலகத்தை இன்று தாம் திறந்து வைத்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், மத்திய அரசின் சேவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்து வருவதாக கூறியுள்ளார். திட்டங்களின் பயன்களை விரைவாகவும் எளிதாகவும் மக்கள் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவையின் மூலம் வடசென்னை சுற்று வட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் சேவைகள் எளிதாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் தரமான, வெளிப்படையான மற்றும் அணுகக்கூடிய சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மீன்வளத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரப்பிரதேச கடல்பகுதியில் மீன்பிடிப்பதால் அப்பகுதியில் மீன்வளம் குறையும் என்ற அச்சம் ஆந்திர மாநில மீனவர்களிடையே உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக சென்னை மீன்பிடி படகு உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இரு மாநில அதிகாரிகள் கொண்ட மாவட்ட அளவிலான குழு கூட்டத்தை விரைந்து நடத்துவதற்கான முயற்சி மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மாநில மீன்வளம் நிதித்துறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சென்னை மீன்பிடி உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி சுமூகமான மீன்பிடிப்புக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 11 நடைபெற்ற தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களுக்கு இடையேயான கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு வழக்கம் போல் ஆந்திர மாநில கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க அனுமதிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக்கு அரசை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இந்த திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஆலோசனைப்படி முதல் கட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசின் அனுமதி கிடைத்த உடனேயே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் ஆளும் தாவேக்கு அரசு மத்திய அரசின் துணையோடு உடனடியாக திட்டத்தை தொடங்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை

0: 2.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05:25. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ். ஒலிக்கவிருப்பது திரைகானம். முதலில் சுப்ரபாதம் படத்திற்காக கே. ஜெயசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: கல்கி அவதாரம்.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பூரி ஜெகநாதர் ஆலய வருடாந்திர ரத யாத்திரையின் வானொலி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
0: உந்த

இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரைகானம் அளிக்கும் நேரம் 9:15. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

இதுவரை திரைகானம் ஒலிவிழா வர கேட்டீர்கள். மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம் 10 மணிக்கு. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடகமலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது பூமிகா நாடகம். எழுதியவர் ஜி சம்பத்குமார். நாடகத்தில் பங்கு பெறுவோர் பெரியசாமியாக ஆர். துரை, வெற்றியாக எஸ் எம். முத்துகிருஷ்ணன், பூமிகாவாக ஞான சரஸ்வதி, ஆகாஷாக குமர குருபரன். அமைப்பு எஸ். கார்த்திகை தீபன். இதோ பூமிகா நாடகம்.

0: மண்ணுத்தாயே, இந்த வருஷமும் எங்களை கைவிட்டுறாதம்மா. பெத்த பிள்ளைங்க கைவிட்டாலும் நீ என்னை கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும்.
1: என்னமாமா, சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வயலுக்கு வந்துட்டீங்க? இந்த வயசுல உங்களுக்கு இந்த அலைச்சல் தேவையா?
0: மாமா மாமா, எம்மா பூமிகா, பெத்த தாயை பார்க்க வர்றதுக்கு அலைச்சல்னு சொல்லுவாங்களா? இந்த மண்ணு தானமா எனக்கு எல்லாமே. சரி, நீ என்ன இந்த நேரத்துல?
1: நம்ம ஊர் விவசாயிகளுக்கு இந்த வாரம் இயற்கை உரம் தயாரிக்கிறத பத்தி சொல்லி தரலாம்னு இருக்கேன் மாமா. காலேஜ்ல படிச்சத சும்மா புக்குக்குள்ளேயே வச்சா என்ன பிரயோஜனம்? நிலத்துல இறங்கி பயன்படுத்தணும்ல.
0: நல்ல விஷயம்மா. இன்னைக்கு இருக்கிற படிச்ச பசங்க எல்லாரும் டவுனுக்கு ஓடுறப்ப நீ படிச்சுட்டு இந்த கிராமத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற பாரு, அங்க நிக்கிறமா என் ராசாத்தி.
1: எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கிட்டதுதான் மாமா. சரி, வெற்றி அண்ணா சென்னையில இருந்து இன்னைக்கு வர்றதா சொன்னாரே, வந்துட்டாரா?
0: வர்றேன்னு ஃபோன் பண்ணுவான். அவன் வர்றது எனக்கு சந்தோஷமே இல்லைம்மா, பயமா இருக்கு.
1: ஏமாமா அப்படி சொல்றீங்க?
0: அவன் வர்ற ஒவ்வொரு தடவையும் இந்த நிலத்தை வித்துட்டு சிட்டிக்கு வர சொல்லி பஞ்சாயத்து பண்ணுவான். அவனுக்கு இந்த மண்ணோட அருமை தெரியல பூமியா. என்னத்த சொல்ல,
2: என்னையா ரோடு இது? இன்னும் இந்த ஊர் மாறவே இல்லை உலருக்கு. இங்க வர்றதுக்குள்ள என் காரோட சஸ்பென்ஷன் காலி ஆயிரும் போல இருக்குது. அப்பா, இப்படி போயிட்டு இருக்கு வண்டி. ஹாய் டாடி. ஹாய் பூமிகா.
1: வாங்க வெற்றியண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் அப்புறம் ஊருக்கு வரீங்க.
2: யாயா, நல்லா இருக்கேன் பூமிகா. பட் இந்த ஊர் வெயிலும் தூசியும் தான் தாங்க முடியல. அப்பா கிளம்பலாமா? வீட்டுக்கு போய் குளிக்கணும், ஏகப்பட்ட ஆஃபீஸ் வேலை இருக்குங்கப்பா.
0: கிளம்பு, நீ காரில் போ, நான் நடந்து வர்றேன்.
2: அப்பா காரில் ஏறுங்கப்பா, ஏன் தேவையில்லாமல் நடந்து வர்றீங்க?
0: உன் காரு ஏசி காற்று எனக்கு ஒத்துக்காதடா. நான் இந்த ஊர் காத்த சுவாசிச்சே பழகிட்டேன், நீ போ.
1: மாமா, அண்ணா சிட்டிக்கு போய் ரொம்ப மாறிட்டார்ல?
0: அவன் மாறலம்மா, அவனோட சூழல் அவனை மாத்திடுச்சு. போவோம் வா.
2: என்னப்பா அது, அரிசி ஒரு மாதிரி செவப்பா தடிமனா இருக்கு. நம்ம சிட்டில வாங்குற பாஸ்மதி ரைஸ் மாதிரி இல்லவே இல்லையே, மெல்ல முடியலங்கப்பா.
0: டே, இது பாரம்பரிய மாப்பிள்ளை சம்பா அரிசிடா. இதை சாப்பிட்டா உடம்புல இரும்பு மாதிரி பலம் ஏறும். நீங்கள் சிட்டியில் சாப்பிட்றீங்களே மல்லிகைப்பூ மாதிரி வெள்ள அரிசி, அது வெறும் சக்கடா. அதில் சத்து எதுவுமே இல்லைப்பா, வெறும் சக்கரை தான் இருக்கு.
2: அப்பா நீங்க உங்க பழைய காலத்து கதையவே பேசிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு உலகம் எவ்வளவு அட்வான்ஸா போயிருக்கு தெரியுமா? நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா ஹாஃப் அன் அவர்ல உலகத்துல இருக்கிற எந்த நாட்டு உணவும் வீட்டு வாசலுக்கு வந்து தெரியுமா?
1: அண்ணே சொல்றது நிஜம்தான் மாமா. ஆனா அந்த அரை மணி நேரத்துல வர்ற உணவுல என்னென்ன கெமிக்கல் கலந்துருக்கு, அது எத்தனை நாள் பழசுன்னு யாருக்காவது தெரியுமா?
2: பூமிகா, நீ அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இங்கே இருக்கிறதால உனக்கு சிட்டி லைஃப் பத்தி தெரியல. சிட்டியில் இருக்கிற சொகுசே தனி. அப்பா, நான் மெயினாக இங்கே வந்தது ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்கு தான்.
0: தெரியும்டா, நீ வந்த காரியம் என்னன்னு எனக்கு தெரியும். சரி சொல்லு சொல்லு.
2: இப்போ ஒன்றும்ல, நம்ம நிலம் இருக்குல்ல, அந்த மெயின் ரோடு டச் ஆகிற அந்த 5 ஏக்கர் நிலம், அதை விலைக்கு கேட்குறாங்கப்பா.
0: யாரு?
2: சென்னையில் ஒரு பெரிய கார்பரேட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இருக்குது, அதோட ஹெட்டு ஆகாஷ்னு ஒருத்தர் அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் கொண்டு வர போகிறாங்க. நம்ம நிலத்துக்கு அவங்க கொடுக்குற விலை எவ்வளோ தெரியுமா? 5 கோடி ரூபாங்கப்பா. 5 கோடி?
1: 5 கோடி தானே? இந்த இடத்துல இப்போ 3 போகம் விளையிற நெல் வயல் இருக்கு வெற்றியண்ணா, அதை போய் ஃபேக்ட்ரிக்கு கொடுப்பீங்களா?
2: பூமிகா ப்ளீஸ், இது எங்கள் குடும்ப விஷயம். அப்பா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 5 கோடி. இந்த கிராமத்தில் நீங்கள் இன்னும் 50 வருஷம் விவசாயம் பண்ணால் கூட இந்த காசை பார்க்க முடியாதுங்கப்பா. இந்த காசை வச்சு நம்ம சிட்டியில் ஒரு சொகுசான பங்களா வாங்கி செட்டில் ஆயிடலாம். நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம்ப்பா.
0: தம்பி வெற்றி, உனக்கு 5 கோடிங்கிறது பெரிய காசாக தெரியுது இல்லை?
2: ஆமாப்பா, அது பெரிய அமௌண்ட்டு தான், அதில் என்ன சந்தேகம்?
0: ஆனால் எனக்கு அந்த நிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மண் துகள்களும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுற தாயாக தெரியுதுடா. இந்த நிலத்தில் விளையிற நெல்லைத்தான் நீயும் சாப்பிட்டு வளர்ந்த, நானும் சாப்பிட்றேன். ஏன், இந்த ஊரே சாப்பிடுது. சோறு போடுற பூமியை விற்கிறது பெத்த தாயை ஏழை விடுறதுக்கு சமம்டா.
2: அப்பா, எப்போ பார்த்தாலும் இதே எமோஷனல் டைலாக் பேசி எங்களை ஏழையாகவே வச்சுருக்கணும் நினைக்கிறீங்களா? விவசாயம் பண்ணி இங்கே யார் ஜெயிச்சிருக்கா? எல்லாரும் கடனாளியாக தான் இருக்காங்கப்பா. இந்த நிலத்தால் நமக்கு என்ன லாபம் கிடைச்சிச்சு?
1: லாபம் இல்லைன்னு யார் சொன்னா வெற்றியண்ணா? உங்கள் அப்பாவோட உழைப்பு தான் உங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சு சிட்டியில் ஏசி ரூமில் உட்கார வச்சிருக்கு, அது லாபம் இல்லையா?
2: பூமிகா, உன்னை நான் பேச சொல்லலை. அப்பா, நான் கேட்கறதுக்கு நேராக பதில் சொல்லுங்கள், நீங்கள் கையெழுத்து போடுறீங்களா இல்லையா? ஏன்னா நான் ஆல்ரெடி ஆகாஷ் சார்கிட்ட பேசிட்டேன், அவர் நாளைக்கு இந்த ஊருக்கு வரப்போகிறாரு.
0: அவன் கார்பரேட்காரனாக இருந்தாலும் சரி, கம்பெனிக்காரனாக இருந்தாலும் சரி, வர சொல்லு. ஆனால் இந்த பெரியசாமியோட நிலத்தில் ஒரு பிடி மண்ணை கூட அவனால் தொட முடியாதுன்னு அவங்கிட்டே சொல்லிடு.
2: அக்கா சார் வாங்க, இதுதான் எங்கள் வீடு, இவங்க தான் எங்கள் அப்பா.
3: ஹலோ மிஸ்டர் பெரியசாமி, நான் தான் ஆகாஷ், ஆகாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோட எம்டி. உங்கள் மகன் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரே.
0: சொன்னான் சொன்னான், பேசுனா காசுக்காக மண்ணை விற்க சொன்னா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு?
3: பெரியசாமி சார், நீங்கள் இன்னும் இந்த கிராமத்தையே உலகம் நினச்சிட்டு இருக்கீங்க. வெளியே உலகம் ரொம்ப மாறிடுச்சு. உங்கள் நிலத்துக்கு நாங்கள் தர 5 கோடி ரூபாயை வச்சு நீங்கள் நினச்சா இந்த ஊரையே விலைக்கு வாங்கலாம். ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க சார்?
0: தம்பி, காசு கொடுத்தா காரை வாங்கலாம், பங்களாவை வாங்கலாம், ஆனால் இந்த மண்ணை வாங்க முடியுமா? இந்த மண் ஒரு அற்புதம்ப்பா. ஒரு நெல்மணியை போட்டால் 100 நெல்மணியாக திருப்பி தருது. ஆனால் அடுத்த வருஷம் அது 5 கோடியே 1 ரூபாயாக மாறுமா? மாறாது. ஆனால் என் நிலத்தில் உழைப்பை போட்டால் அது ஊருக்கே சோறு போடும்ப்பா, தெரியுமா?
3: வெற்றி, உங்கள் அப்பா கிட்ட பிஸ்னஸ் லாங்குவேஜ் பேசுனா புரியாது போல.
2: அப்பா ப்ளீஸ் அப்பா, சிட்டிக்காரங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதீங்கப்பா, முதல்ல கையெழுத்த போடுங்கப்பா.
1: வெற்றியண்ணா, அசிங்கம்னு எதை சொல்றீங்க? பெத்த அப்பா இந்த மண்ணோட பெருமையை பேசுறதா, இல்ல உங்க லாபத்துக்காக கார்ப்பரேட் காரனுக்கு கொடை புடிச்சிட்டு நீங்க நிக்கிறதா?
3: யார் இந்த பொண்ணு?
2: சார், அது பூமிகா, பக்கத்து வீட்டு பொண்ணு, சும்மா அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது.
1: ஆமா சார், நான் விவசாயம் தான் படிச்சிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். நீங்க இங்க ஃபேக்டரி கட்டினா அதுல இருந்து வர்ற கழிவு நீர் பக்கத்துல இருக்கிற நிலத்தடி நீரை விஷமாக்கும். இந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்க மாடு கண்ணு எல்லாம் நோயால சாவாங்க. காசுக்காக ஒரு ஊரையா அழிக்க பாக்குறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா?
3: லுக் பூமிகா, நாங்க இங்க ஃபேக்டரி கட்டினா இந்த ஊர்ல இருக்கிற 500 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த ஊரே டெவலப் ஆகும்.
0: வேலையா? என்ன வேலை கொடுப்பீங்க? நிலத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிற என் ஊர் சனத்தை உங்க கம்பெனி வாசல்ல செக்யூரிட்டியாகவும் வேலைக்காரனாகவும் ஆக்குவீங்க, அதானே உங்க டெவலப்மெண்ட்?
3: மிஸ்டர் பெரியசாமி, நான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன், நீங்க சைன் பண்ணலனா கவர்மெண்ட் மூலமா இந்த நிலத்தை இண்டஸ்ட்ரியல் காரிடர்னு சொல்லி அக்வயர் பண்ண எனக்கு தெரியும். அப்போ இந்த 5 கோடியும் கிடைக்காது, நிலமும் போயிடும்.
0: நீ எதை வேணாலும் பண்ணிக்கடா, என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் நிலத்தில் உன்னுடைய மெஷின் இறங்க முடியாது. போடா வெளியே, போடா, கிளம்பு இங்கிருந்து கிளம்பு.

0: ஏப்பா வெற்றி, என்னப்பா நடந்துக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் அப்பா என்னடானா நிலத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, நீ என்னடானா ஊர் சொனத்தை கூட்டி வச்சுக்கிட்டு காசு கொடுத்துக்கிட்டு இருக்க?
1: ஐயா, எங்கள் அப்பாவுக்கு வயசாயிருச்சு, விவரம் இல்லை. ஆனால் உங்களுக்கு விவரம் இருக்குல்ல. இந்தாங்க, உங்கள் பேரன் சிட்டியில் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான்ல, இங்கே ஃபேக்ட்ரி வந்தால் அவனுக்கு ஆஃபீஸ் வேலை கன்ஃபார்ம் ஆயிரும். இந்தாங்க பிடிங்க, அட்வான்ஸ் காசை வச்சுக்கோங்க, பிடிங்க.
0: ஆனா வெற்றி, உங்க அப்பா சொல்றது என்னமோ நிஜம்தான்ப்பா. நிலம் போயிட்டா அப்புறம் நாம என்ன பண்ணுவோம் சொல்லு.
2: ஐயா பெரியவரே, நிலத்தை வச்சு நீங்க என்ன சாதிச்சீங்க? வருஷம் பூரா மழையை நம்பி ஏமாந்து தானே போனீங்க? கம்பெனி வந்தா மாசம் 1st ஏனா கைக்கு சம்பளம் வரும்ல, கொஞ்சம் யோசிங்க.
3: நிறுத்துங்க, எல்லாரும் நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இன்னைக்கு வாங்குற அந்த 50,000 100,000 எத்தனை நாளைக்கு வரும்? நிலம் போயிட்டா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்ன சொத்து வச்சுட்டு போவீங்க? விவசாயத்துல நஷ்டம் வர்றதுக்கு காரணம் நாம இன்னும் பழைய முறையையே வச்சு கெமிக்கல் உரத்தை போட்டு நிலத்தை கெடுத்து வச்சிருக்கிறது தான். இயற்கை விவசாயம் பண்ணுனா செலவு கம்மியாகும், லாபம் அதிகமாகும். அத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தயவு செஞ்சு இந்த நச்சு பணத்தை வாங்காதீங்க.
1: பூமிகா, நீ ரொம்ப ஓவரா பண்ற பூமிகா. ஆமா, ஊர் மக்களுக்கு நல்லது நடக்கிறத உன்னால் தாங்க முடியலையா? இங்கே பாரு பூமிகா, நீ மக்களை திசை திருப்பாத, போயிரும் போது அந்த இடத்த விட்டு.
3: அண்ணா, உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பணத்துக்காக சொந்த ஊரையே காட்டி கொடுக்குற உங்களை எல்லாம் காலம் மன்னிக்காத வெற்றி. அண்ணா,
1: அப்பா
4: என்னடா இது?
1: இது கோர்ட் நோட்டீஸ், இது பார்ட்டிஷன் சூட். அந்த 5 ஏக்கர் நிலத்துல எனக்கும் சட்டப்படி பங்கு இருக்கு. என் பங்க நான் ஆகாசாருக்கு விற்க போறேன், உங்க பங்க நீங்க வச்சுக்கங்க. ஆனா மெயின் ரோடு டச் ஆகிற பகுதி என் பங்குக்கு தான் வரணும்னு என் லாயர் சொல்லியிருக்காரு.
4: என்னடா பண்ணி வச்சிருக்க? பெத்து அப்ப மேலேயே கோர்ட்ல கேஸ் போட்டுறியடா? உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு எனக்கு நல்ல குருதட்சணை கொடுத்துட்டடா.
1: நான் வேற வழி இல்லாம தான்ப்பா இதை செஞ்சேன். நீங்க நேர் வழியில கையெழுத்து போட்டிருந்தா நான் ஏன் கோர்ட்டுக்கு போக போறேன்? ஒழுங்கா நாளைக்கு வந்து சைன் பண்ணிருங்க, இல்லைன்னா கோர்ட் மூலமா நிலத்தை ஏன விட வச்சிருவேன் பாத்துக்கோங்க.
4: நான் செத்த அப்புறம் இந்த மண்ணு உனக்கு தானா வந்து சேரப்போகுது? ஆனா நான் உயிரோட இருக்கும் போதே என் மார்பிள் மேல ஏறி மிதிக்கிற பாரு, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. உனக்கு இந்த சோறு போட்ட பாவம் சும்மா விடாதடா.
1: என்ன நீங்க என்ன வேணாலும் சாபம் போடுங்கப்பா, ஆனா நான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன். நான் நாளைக்கு சென்னைக்கு கிளம்புறேன், மத்ததை கோர்ட்ல பாத்துக்கலாம்.
4: பூமி அம்மா, என் பிள்ளை எனக்கு கொல்லி வைக்க மாட்டான்னு தெரியும், ஆனா அவன் என் நிலத்துக்கே கொல்லி வைப்பான்னு நான் நினைக்கலம்மா. நான் தோத்துட்டம்மா, தோத்துட்டேன்.
3: இல்லம்மா, நீங்க தோக்கல. பெத்த புள்ள துரோகம் பண்ணினா என்ன? இந்த ஊர்ல இருக்கிற மத்த பிள்ளைங்க நாங்க இருக்கோம். கோர்ட்டா கார்பரேட்டா, எது வந்தாலும் நாம எதிர்த்து நிப்போமாமா? நாம எதிர்த்து நிப்போம்.
1: என்னடா அருண், காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கை நிறைய மாத்திரை திங்கிற, என்னடா ஆச்சு உனக்கு?
5: என்னத்தை சொல்ல வெற்றி, சிட்டி லைஃப் நமக்கு சம்பளத்தை கொடுக்குது, கூடவே இலவசமாக அல்சரு சுகரு பிளட் ப்ரெஷரில் கொடுக்குது. நேற்று டாக்டர்கிட்ட போனேன், நீங்கள் சாப்பிட்ற பாக்கெட் ஃபுட்டு கெமிக்கல் கலந்த காய்கறி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்கிறாரு.
1: டே, இதெல்லாம் ஓவர் டயக்னாசிஸ்டா. நாம் இவ்வளவு சம்பாதிக்கிறதே இந்த சிட்டியில் நல்லா வாழத்தானே. சரி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு ஆகாஷ் சார்கிட்ட கோர்ட் நோட்டீஸ் காப்பியை ஒப்படைக்கணும்.
5: வெற்றி, நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன், தப்பாக எடுத்துக்காத. பெத்த அப்பா மேலேயா கோர்ட்டில் கேஸ் போடுவ? அந்த மண்ணு தான் உங்கள் அப்பாவோட உசுருன்னு நீயே சொல்லியிருக்க.
1: நீ சும்மா இருற அருண், உனக்கு பிஸ்னஸ் பற்றி தெரியாது. இங்கே பாரு, எங்கள் அப்பாவோட எமோஷனுக்காக நான் ஏன் என் கரியரையும் 5 கோடி ரூபாயும் இழக்கணும்? நான் பண்ணுறது ப்ராக்டிக்கல்ரா.

0: வாவ், எக்ஸலண்ட் வெற்றி, எக்ஸலண்ட். உங்கள் அப்பா மேலேயே கேஸ் போட்டுட்ட பார்த்தியா, அங்கே நிற்கிற நீ. பிஸ்னஸுக்கு இந்த மாதிரி கட்ஸு தான் வேணும்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ லீகல் நோட்டீஸ் போயாச்சு. கோர்ட் ஆர்டர் வந்த உடனே மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிற என் பங்கை உங்கள் கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன் சார்.
0: வெற்றி, எனக்கு ஓம் பங்கு மட்டும் போதாது, அந்த ஒட்டு மொத்த 5 ஏக்கர் நிலம வேணும். ஏன்னா உங்கள் அப்பாவோட பங்கில் தான் நாங்கள் ஃபேக்ட்ரியோட கெமிக்கல் வேஸ்ட்டை கொட்டுறதுக்கான டம்பிங் யார்டை பிளான் பண்ணியிருக்கோம்
1: சார். என்ன சொல்கிறீங்க, கெமிக்கல் வேஸ்ட் கொட்டுறதா? ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்லும்போது அது சாதாரண மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் சொன்னீங்க.
0: வெற்றி, கார்பரேட் பிஸ்னஸில் இதெல்லாம் சகஜம். அந்த நிலத்தில் கெமிக்கல் கழிவுகளை கொட்டினா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எந்த நிலத்திலையும் புல்லு பூண்டு கூட முளைக்காது. நிலத்தடி தண்ணி எல்லாமே பாய்சன் ஆகிடும். அதனால தான் உங்கள் அப்பா அந்த நிலத்தை விற்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. அவருக்கு விவரம் இருக்குது, உனக்கு தான் இல்லை.
1: சார், அப்போ எங்கள் ஊர் நிலம் முழுசாக பாழாயிருமா? அங்கே இருக்கிற ஜனங்க?
0: அதை பற்றி உனக்கு என்ன கவலை வெற்றி? உனக்கு 5 கோடி ரூபாய் கமிஷன் கிடைக்குது. அதை வச்சு வேறு எங்கேயாவது லேண்டு வாங்கிக்கோ. இந்த வாரம் கோர்ட் ஹியரிங் வருதுல்ல, உங்கள் அப்பாவை எப்படியாவது வரவை. ஓகே, நீ போகலாம்.
2: ஐயா, நான் ஆகாஷ் கம்பெனியிலேருந்து வந்திருக்கேன். உங்கள் மகன் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. வர புதன்கிழமை நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நிலம் அட்டாச் ஆகிடும்.
3: டேய், உங்கள் சம்மனை வச்சு எங்களை மிரட்டாதீங்கடா. பெத்த அப்பனையே கோர்ட்டுக்கு இழுக்கிற அளவுக்கு உங்கள் கம்பெனி காசு அவனுக்கு புத்தியை கெடுத்துருக்கலாம். ஆனால் நாங்கள் சட்டப்படியே இதை சந்திப்போம்.
4: பூமி தாயே, என் பிள்ளை கை நீட்டி காசு வாங்கினதுக்காக என்னை இப்படி நடு தெருவில் நிற்க வச்சுட்டாரம்மா. நான் கோர்ட்டுக்கு வர்றேன்டா. அந்த நீதிபதி முன்னாடியே என் புள்ள முகத்தை பார்த்து சில கேள்விகள் கேட்கணும்டா, கேட்கணும்.
1: டாக்டர், அருணுக்கு என்னாச்சு டாக்டர்? காலையில் கூட ஆஃபீஸ்க்கு வந்தேன், திடீர்னு இப்படி மயங்கி விழுந்துட்டான் டாக்டர்.
5: ஐ எம் சாரி வெற்றி, அவனுக்கு அக்யூட் லிவர் அண்டு கிட்னி ஃபெயில்யூர். அவனோட உடம்புல ஆபத்தான ரசாயனங்களோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது.
1: கெமிக்கலா? அவன் எந்த ஃபேக்ட்ரிலையும் வேலை பார்க்கல டாக்டர், அவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்.
5: ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்க வேணாம் வெற்றி, நாம் தினமும் சாப்பிட்ற சாப்பாடே விஷமாக மாறிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் வர காய்கறிகள் பழங்கள் எல்லாமே கெமிக்கல் ஃபேக்ட்ரி கழிவுகள் கலந்த தண்ணியில் விளையிறது தான். அந்த பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட உடம்புல சேர்ந்து இன்றைக்கி அவனோட கிட்னியை காலி பண்ணிடுச்சு. காசு இருந்தால் பொருட்களை வாங்கலாம் வெற்றி, ஆனால் ஆயுளை வாங்க முடியுமா?
1: கடவுளே, நான் என்ன பண்ண பார்க்குறேன்? 5 கோடி காசுக்காக என் சொந்த ஊர் தண்ணியையும் மண்ணையும் விஷமாக்க பார்க்குறேனா? நாளைக்கு என் ஊரில் இருக்கிற குழந்தைகளும் என் அப்பாவும் கூட இப்படி தான் ஹாஸ்பிட்டலில் சாவாங்களா? ஐயோ, நான் எவ்வளோ பெரிய பாவி ஆயிட்டேன்.
0: வாங்க பெரியசாமி சார், கோர்ட்டுக்கு வந்துட்டீங்களா? உங்கள் பையன் இன்னும் வரல போல. உங்கள் பையனே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும்போது நீங்கள் எப்படி நிலத்தை காப்பாத்தீங்கன்னு நான் பார்க்குறேன்.
3: ஆகாஷ், அதிகமாக பேசாதீங்க, இது தர்மத்துக்கும் பணத்துக்கும் நடக்கிற சண்டை. மாமா, கோர்ட்டில் நீதி நமக்கு தான் கிடைக்கும். வாங்க மாமா, போகலாம்.
6: பூமிகா, நான் ஆகாஷோட லாயர். இங்கே பாருங்க, கோர்ட் எமோஷன்ஸை வச்சு தீர்ப்பு சொல்லாதே, எவிடன்ஸ் வச்சு தான் பேசும். நிலத்தோட வாரிசு நிலத்தை விற்க சம்மதிக்கும் போது கோர்ட் அதை தடுக்காது. யுவர் ஆனர், என்னுடைய கட்சிக்காரர் ஆகாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி நடத்துறார்.
7: ஆர்டர், ஆர்டர், சைலன்ஸ்.
6: பிரதிவாதி பெரியசாமியின் மகன் வெற்றியிடமிருந்து நிலத்தை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளனர். மகனுக்கு சட்டப்படி பாக பிரிவினை செய்து நிலத்தை விற்க உரிமை உள்ளது. அதற்கு இந்த பெரியசாமி முட்டுக்கட்டை போடுகிறார். இதோ அவருடைய மகனே சாட்சி கூண்டுக்கு வந்துவிட்டார்.

0: மிஸ்டர் வெற்றி, உங்கள் தரப்பு வாதம் என்ன? உங்கள் தந்தை உங்களுக்கு பாகம் தராமல் ஏமாற்றுகிறாரா? நீங்கள் நிலத்தை உண்மையிலேயே விற்க விரும்புகிறீர்களா?
1: யுவர் ஆனர், என் லாயர் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் தான் என் அப்பா மேல கேஸ் போட்டேன். பணத்தாசையில் என் சொந்த ஊர் மண்ணை இந்த கார்பரேட் கம்பெனிக்கு விற்க நான் தான் முடிவு பண்ணேன். ஆனா இப்போ நான் அந்த தவறை செய்ய விரும்பல. யுவர் ஆனர், அந்த தவறை செய்ய விரும்பல. இந்த கேஸை நான் இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறேன் யுவர் ஆனர்.
2: What are you talking, Mitri? நீங்க ஆல்ரெடி அக்ரிமென்ட் சைன் பண்ணிருக்கீங்க.
1: நான் சைன் பண்ணது உண்மைதான் மேடம். ஆனா இந்த கம்பெனி எங்க ஊர் நிலத்துல ரசாயன கழிவுகளை கொட்ட போறாங்கங்கற உண்மையை என்கிட்ட மறைச்சிட்டாங்க. இதோ இவங்களோட சீக்ரெட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அவங்க ஆபீஸ் லேப்டாப்ல இருந்து நான் எடுத்து வந்துட்டேன் யுவர் ஆனர். பாருங்க யுவர் ஆனர், இந்த ஃபேக்டரி அங்க வந்தா அடுத்த 5 வருஷத்தில் அந்த ஊரில் இருக்கிற நிலத்தடி தண்ணி முழுக்க விஷமாயிரும். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்னைக்கு சிட்டியில் இருக்கிற ரசாயன சாப்பாட்டை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் சாக கிடக்கிறான். அந்த நிலைமை என் கிராமத்து மக்களுக்கு வரக்கூடாது யுவர் ஆனர்.
3: யுவர் ஆனர், ஹீ இஸ் லையிங். இவர் பிளாக்மெயில் பண்ணுறாரு.
0: ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் ஆகாஷ், இங்கே ஆவணங்கள் தெளிவாக இருக்கின்றன. நீங்கள் அரசாங்கத்திடம் பொய் சொல்லி அனுமதி வாங்க முயற்சித்திருக்கிறீர்கள். எனவே இந்த நீதிமன்றம் வெற்றியின் மனுவை ஏற்று இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது. விவசாய நிலங்களை அழித்து நச்சுப் பொருட்களை கொட்ட முயன்ற ஆகாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியின் திட்டத்திற்கு இடைக்கால தடையும் விதிக்கிறது. மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து விசாரிப்பதற்கு குழு அமைக்கவும் உத்தரவிடப்படுகிறது. த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட்.
3: வெற்றி, என்னை ஏமாத்திட்டல. உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். உன் கரியரை காலி பண்றேன் பாரு.
1: கார்பரேட் ஆபீஸ்ல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு கரியரை காலி பண்ணி ஒண்ணு மிரட்டுறிய ஆகாஷ், தூக்கி எறியண்டாம் வேலையா. கை நிறைய சம்பாதிச்சு மாத்திரை நிறைய திங்கிற இந்த நரக வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என் மண்ணில் இறங்கி ஒழைச்சு கஞ்சியை குடிச்சாலும் நிம்மதியாக வாழ்வேன். போயா, போ. என்ன மன்னிச்சிருக்கப்பா, பணத்தாசை என் கண்ணை மறைச்சிருச்சு. அப்பாவுக்கே துரோகம் பண்ண துடிஞ்சிட்டேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல என்னோட ஃப்ரெண்டு கிடக்கிறத பார்த்தப்பத எனக்கு புத்தி வந்துச்சுப்பா. அப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. இந்த மண்ணை வித்திருந்தா நான் இந்த உலகத்திலே பெரிய பாவி ஆகிருப்பேன்ப்பா.
4: தம்பி வெற்றி, தவறு செய்யாத மனுஷனே இல்லைப்பா. ஆனால் செஞ்ச தவறை உணர்ந்து இந்த மண்ணுக்காக கார்பரேட் காரனை எதிர்த்து நின்னப்பாரு. அங்கே நிற்கிறடா என் மகன். நீ கோர்ட்டில் ஜெயித்ததை விட என் பிள்ளையா ஜெயிச்சதாண்டா எனக்கு பெருமை, எனக்கு பெருமை.
5: இப்போதான் வெற்றியண்ணா, நீங்கள் உண்மையான விவசாயியோட பிள்ளைன்னு நிரூபிச்சிருக்கீங்க. வாங்க ஊருக்கு போவோம். நம்ம மண்ணை வச்சு நாம என்ன சாதிக்கலான்னு இந்த உலகத்துக்கு காட்டுவோம்.
1: கண்டிப்பா பூமிகா, கண்டிப்பா. அதை நம்ம செஞ்சே ஆகணும்.

0: என்ன வெற்றி, கம்ப்யூட்டர் கீபோர்டு தட்டின கையில் இன்னைக்கு இந்த ஏக்கம்பை பிடிச்சி தயாராக இருக்க?
1: அப்பா, கம்ப்யூட்டரில் நான் தட்டினது வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான்ப்பா.
0: ஓஹோ,
1: ஆனால் இந்த ஏரில் தான் உலகத்தோட பசியை தீக்கிற அற்புதம் இருக்கு. எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. இங்கே பாருங்க, சரியா பண்ணுறேனா?
0: அப்படித்தான்ப்பா, அப்படித்தான் வெற்றி.
2: வெற்றியண்ணா, சூப்பரா உழுகுறீங்க. வெற்றியண்ணா,
1: பூமிகா, நான் யாரு? பெரிய சாமியோட பையன்ல.
0: அப்படி சொல்ற மகனே,
2: இதான் நம்ம மண்ணோட மதிப்பு. வெற்றியனா, நம்ம மண்ணோட மதிப்பு
1: அது.

0: ஏனா நம்ம மண்ணோட மதிப்பு
1: அது.
0: எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, நாம இவ்வளோ நாளா கடையில வாங்கின ரசாயன உரம் நம்ம நிலத்தோட மண்புழுக்களை அழிச்சிருச்சு. மண்புழுக்கள் இல்லாத நிலம் செத்த பிணத்துக்கு சமம். அதனால இப்போ நாம தயாரிக்க போற ஜீவாமிர்த உரம் மண்ணுக்கு மறு உயிர் கொடுக்கும்.
1: அதுக்குதான் நான் ஒரு பிசினஸ் பிளான் வச்சிருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து விவசாயிகள் உற்பத்தியாளர் குழு ஆரம்பிக்க போறோம். சிட்டியில இருக்கிற என்னோட சாஃப்ட்வேர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஒரு வெப்சைட்டு அப்புறம் ஒரு ஆப் உருவாக்கியிருக்கிறேன். நம்ம ஊரில் விளையிற ஆர்கானிக் காய்கறி அரிசியை இடைத்தரகர்கள் இல்லாமல் சிட்டியில் இருக்கிற மக்களுக்கு நாம் நேரடியாக விற்க போகிறோம். லாபம் முழுசாக நமக்கு தான் கிடைக்கும்.
0: மாமா மாமா, டிவியை பார்த்தீங்களா மாமா? முறைகேடா நிலம் பறிச்ச வேற ஒரு வழக்குல ஆகாஷ கைது பண்ணிட்டாங்களா மாமா?
2: அப்படியாம்மா, ஆகாஷோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சம்மா, ரொம்ப சந்தோஷமா அவனை கைது பண்ணது.
0: அங்க பாருங்க மாமா, தங்கம் போல நெற்கதிர்கள் வளைஞ்சு குலுங்குது பாருங்க மாமா. வெற்றி அண்ணனோட டிஜிட்டல் ஆப் மூலமா தான் லாரியில காய்கறியும் அரிசி மூட்டையும் நேரடியா டவுனுக்கு போகுது மாமா.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
0: பாத்தீங்களா மாமா, நம்ம உழைப்பும் இயற்கையும் ஒன்னா சேர்ந்தா யாராலையும் நம்மள அழிக்க முடியாது மாமா.
2: தம்பி வெற்றி, இன்னைக்கு இந்த ஊரே உன்னை வாழ்த்துதுடா. நீ படிச்ச படிப்புக்கு இன்னைக்கு தாண்டா உண்மையான பெருமை கிடைச்சிருக்கு.
1: அப்பா, இந்த உலகம் எவ்வளவு டிஜிட்டலா மாறினாலும் மனிதனோட பசிங்கிறது மாறாதுப்பா. ஆனா இந்த விவசாயங்கிறது நாட்டோட ஒட்டுமொத்த அத்தியாவசியம். பூமிகா, அப்பா இப்ப சொல்லுங்க.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது பூமிகா நாடகம். எழுதியவர் ஜி சம்பத்குமார். நாடகத்தில் பங்கு பெற்றோர் பெரியசாமியாக ஆர் துரை, வெற்றியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், பூமிகாவாக ஞான சரஸ்வதி, ஆகாஷாக குமர குருபரன், ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா, அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி. இதில் உங்கள் இல்லம் நோக்கி உலா வருகின்றன சில மலர் பாடல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் உல்லாசப் பறவைகள். முதல் பாடல்

மலை மகளோ தகமதனி சம்மலரோ நிலவோ மலை மகளோ சக சக சனித நித நித நித மத நித நித மகத தகமதனி சம்மலரோ.

காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் ஒலிக்கும் இந்த பாடல் துள்ளுவதோ இளமை படத்திலிருந்து.

நேரம் 10:43:45. சென்னை வானொலியின் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றோடு கலந்திடவா. ஒலிக்கும் அடுத்த பாடல் பூமகள் ஊர்வலம் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் ஹரிஹரன், சுஜாதா.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அமராவதி, படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.
3: புத்தம்

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியின் நிறைவாக கருணா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியுள்ள பாடல்

நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.8°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28.2°C, பதிவான ஈரப்பதம் 71°C. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.9°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28.2°C, பதிவான ஈரப்பதம் 69°C. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த 24 மணி நேரத்திற்கு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை வேளைகளில் வெப்ப வானிலையே நிலவக்கூடும். மதியம் மற்றும் இரவு வேளைகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37-38°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27°C ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வாழ்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் 7:35 உங்கள் கவனத்திற்கு. சர்வதேச நீதி தின கொடுத்த சிற்றுரை. 7:45 நகர்பலம், பாஸ்போர்ட் மற்றும் ஆதார் புதிய விதிமுறைகள் அமல் கொடுத்து பி வீரமணி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 திரைகாணம். 8:30 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 மத்திய அரசின் கணக்கெடுப்பு. தமிழ்நாட்டு இயக்குனர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து திரைகாணம். 9:00 அரங்கிசை. மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தபில். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். 12:10 சங்கீத சாரல். பவதாரிணி ஆனந்தராமன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின் நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வானிலை இயக்க திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என் உயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை சொல்கிறார் முனைவர் என் சுலோச்சனா. தொடர்ந்து எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்ந்து நலமாய் வளமாய் உரை வழங்குகிறார் யோக கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ். கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகானம். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. கேயுன் நாமதாரி என தொடங்கும் உரிய மொழிபாடல் இயற்றியவர் கே சி பாணிகிரகி. இசை அக்ஷய்குமார் மொஹந்தி. 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையம் திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவம். தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் சந்திரசேகரன் அவர்கள் வயலின். உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கடம். 10:45 காற்றோடு கலந்திரவா. ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த அளவு வரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள் நேயர்களே. நாளை காலை 9:00 அரங்கிசையில் 100.1 FM கோல்டு அலைவரிசையில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராமன் அவர்கள் தபில். 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் எம் சுதர்சன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின். டி கோவிந்தராஜன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka. India has crossed the 1 billion mark in social protection coverage. In a social media post, Union Labour and Employment Minister Dr. Mansukh Mandaviya said, India's social protection coverage has expanded from 19% in 2015 to 68.4% in 2026, bringing more than 100 crore citizens under the umbrella of social protection framework. He said this reflects the Narendra Modi government's commitment to Sabka Saath, Sabka Vikas. India's social protection system has expanded significantly through various welfare programs aimed at providing financial security, healthcare, and food assistance to millions. These initiatives have played a crucial role in improving livelihoods and reducing poverty across the country. Prime Minister Narendra Modi will flag off India's first hydrogen train between Jind and Sonipat at Jind Railway Station tomorrow during his visit to Haryana. Designed, engineered and integrated in India, the train has been developed using indigenous technology, reflecting the country's growing capabilities in advanced railway engineering. With the introduction of this train, India joins the select group of countries that have operational hydrogen-powered trains. These include Germany, Japan, China and the United States. The train has been designed to run at a speed of 110 km per hour, but on this section, it will operate at a maximum speed of 75 km per hour. More from our correspondent.
2: India's hydrogen train features a 10 coach configuration, making it among the longest hydrogen-powered passenger trains developed so

இனி ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், 7 முதல் 9 வரை புத்தம் புதுகாலை, காந்தி அஞ்சலி, தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்க